0: ஓம் ஸ்ரீ சாய்ராம். அன்பார்ந்த நேயர்களே, ரேடியோ சாய் நிகழ்ச்சியில் வாரம் ஒருமுறை இடம்பெறும் தமிழ் நிகழ்ச்சிகள் இப்பொழுது ஆரம்பமாகின்றன. முதற்கண் நம் அன்பு தெய்வம் பகவான் பாபாவின் பொற்கமல பாதங்களுக்கு பணிவான வந்தனங்களை தெரிவித்துக் கொள்கிறோம். நேயர்களே, உங்கள் அனைவருக்கும் எங்களுடைய அன்பு கலந்த வாழ்த்துக்கள். சாய்ராம். நேயர்களே, இன்று நாம் கேட்க இருப்பது ரேடியோ சாய் தமிழ் நிகழ்ச்சியின் 392வது தொடர். ஆத்மார்த்த அனுபவங்கள், ஸ்ரவண மஞ்சரி மற்றும் தெய்வத்தின் அருளுரை ஆகிய நிகழ்ச்சிகள் இன்று இடம்பெறுகின்றன. முதலாவதாக வருவது சென்ற வாரத்தின் தொடர்ச்சியாக சுந்தரம் பஜனை குழுவினை சேர்ந்த சகோதரர் வி சாய்ராம் அவர்களுடைய ஆத்மார்த்த அனுபவ உரையாடலின் கடைசி பாகம் கேட்டு ஆனந்தமடைவோம். சாய்ராம், சகோதரர் சாய்ராம் அவர்களே, உங்களை தொடர்ந்து மூன்றாவது வாரமாக இந்த நிகழ்ச்சியிலே சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி.
1: சாய்ராம் அண்ணா,
0: கடந்த இரண்டு வாரங்களாக பல கருத்துக்களையும் அனுபவங்களையும் அருமையாக எடுத்து சொன்னீர்கள், மிக்க சந்தோஷம். நீங்கள் இன்னொரு விஷயத்தையும் சொன்னீர்கள், பகவானுடைய சென்னை விஜயத்தின் பொழுது அவர்களுடைய ரெசிடென்ஸ்லேயே, அதாவது சுந்தரத்தில் இருக்கும் அவர்களுடைய ரெசிடென்ஸ்லேயே சேவை செய்தேன், அந்த பாக்கியம் கிடைத்தது என்று. அப்பொழுது கண்டிப்பாக உங்களுக்கு நேரடியான அனுபவங்கள் நிறைய கிடைத்திருக்கும், பகவான் நகைச்சுவையாகவும் உங்களுடன் உரையாடியிருப்பார். அவற்றையெல்லாம் சற்று நினைவு கூர்ந்து அவற்றை பற்றி.
1: சாய்ராம் அண்ணா, நிறைய சின்ன சின்ன இன்சிடன்ஸ் நடக்கும், நிறைய நடந்திருக்கு. அதுல வந்து சில ஸ்பெஷல் திங் விச் அது வந்து கண்டிப்பா ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறேன். அதுல ஒன்னு வந்து, ஒரு நாள் எப்போதும் பாத்தீங்கன்னா மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் டைமோ இல்ல லஞ்ச் டைமோ இல்ல ஈவினிங் டின்னர் டைம், அந்த டின்னரோட வந்து அந்த சம்பாஷன், இந்த இன்டராக்ஷன் ஸ்டூடெண்ட்ஸோடையும் சாமியோடையும் அந்த கெஸ்டோடையும் நடக்கிறது, அது வந்து சச் ப்ரெஷியஸ் டைம். ஏன்னா ஜென்ரலா ஒவ்வொரு செஷனும் 35-40 minutes to 1 hour நடக்கும். அப்ப வந்து நிறைய போது குவெஸ்டன்ஸ் இருக்கும், சாமி இன்டராக்ட் பண்ணுவார், அந்த மாதிரி ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல் திங்ஸ் எல்லாம் இன்டராக்ஷன்லாம் நடக்கும். அதுல ஒன்னு வந்து, ஒரு பர்டிகுலர் இன்ஸ்டன்ஸ்ல ஒன் ஆஃப் அவர் பிரதர்ஸ் ஹூ வாஸ் ஆல்சோ சர்விங் சாமி மேல, இட் வாஸ் ஆப்டர்நூன் டைம். ஸோ அந்த டைம்ல வந்து டிஃபன் டைம் முடிச்ச உடனே, ஸோ கை வாஷ் பண்றதுக்கு ஜென்ரலா வெளியில வந்து தெர் இஸ் அ வாஷ் பேசன் ஓபன் டு ஸ்கை, டைனிங் ஹால்ல இருந்து போய் வாஷ் பண்ணார். ஸோ என்ன பண்ணுவோம், ஜென்ரலா எல்லாருக்கும் வந்து ஒரு நாப்கின் வைப்போம், பேப்பர் நாப்கின், நம்ம நார்மல் நாப்கின், ஸோ தட் கை வாஷ் பண்ணிட்டு அவ தொடச்சுப்பா அப்படின்னு. ஒன் ஆஃப் த டேஸ் இது வைக்கும்போது சுவாமி கூப்பிட்டு சொன்னார், இந்த மாதிரி ஏஜட் பீப்புள் இருக்கா அவளுக்கு வந்து நாப்கின் கொடு, ஏன்னா அவளுக்கு அங்கே போய் வாஷ் பண்ணிக்கிறதுலாம் கஷ்டம், ஆனா பாய்ஸ்க்கெல்லாம் கொடுக்க வேண்டாம், ஈச் நாப்கின் வந்து 5 pies, 10 pies அந்த மாதிரி சுவாமியே சொல்ற, இவ்வளவுதான் இருக்கும், ஆனா வந்து பாய்ஸ் கொடுத்து வேஸ்ட் பண்ணக்கூடாது நாப்கின் அப்படின்னு சொன்னது. வி குட் ரியலைஸ் த அமௌண்ட் ஆஃப் வேல்யூ வித் சாமி அட்டாச்சஸ், அதை வந்து நம்ம வந்து வேஸ்ட் பண்ணக்கூடாது அப்படின்ற ஒரு ஹேபிட்ட வந்து, ஹீ சோ பர்டிகுலர் அபவுட் இட், இட் குட் பி வெரி ஸ்மால், நமக்கு வந்து அது தோண மாட்டேங்கிறது, ஆனா வந்து சச் அ பீஸ் ஆஃப் அட்வைஸ் சுவாமி கிவ்ஸ் டு மேக் ஷுர் தட் த வேல்யூ ஃபார் மணி இஸ்
0: so important,
1: important and safeguarded, correct.
0: அதாவது நம்ம ஃபெசிலிட்டிஸ் இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து லாவிஷா அதை வந்து யூஸ் பண்ணக்கூடாது, எந்த இடத்துல எப்படி அதை உபயோகப்படுத்தணுமோ அப்படிதான் யூஸ் பண்ணணும் அப்படிங்கறத இங்க வந்து உங்களுக்கு அவர் எடுத்து சொல்றாரு. வயதானவர்கள் இருக்கா அவர்களுக்கு அதை
1: உங்களுக்கு கொண்டு கொடுங்க, பாய்ஸ் கொடுக்க வேணாம், அவ வந்து கீழே போய் இறங்கி கையை வாஷ் பண்ணிக்கலாம், அவளுக்கு கொடுக்க வேண்டாம். அதே மாதிரி இன்னொரு இன்ஸ்டன்ஸ், இந்த மாதிரி லஞ்ச் டைம்ல வந்து சுவாமியின் டிவோட்டிஸ் இருக்கா இல்லையா, அவளுக்கு வந்து சர்வ் பண்ணும்போது அந்த கப் ஐஸ்கிரீம், நம்ம ஜாய் ஐஸ்கிரீம் இருக்கும், ஒரு நாள் வந்து அது சர்வ் பண்றதுக்காக நாங்க எடுத்துன்னு போனோம். நான் எடுத்துன்னு போய் எல்லாருக்கும் கொடுக்கும்போது வெளியில சுவாமி கூப்பிட்டு என்னது இது அப்படின்னு கேட்டேன், ஐஸ்கிரீம் சுவாமி அப்படின்னு. இந்த கப் எவ்வளவு இருக்கும் விலை அப்படின்னு கேட்டேன், சுவாமி 10 rupees to 15 rupees இருக்கும், நம்ம சின்ன சைஸ் கப் ஐஸ்கிரீம் இல்லையா, சோ அப்ப வந்து 10 rupees to 15 இருக்கும், அவ்வளோ விலையா, 10 rupees to 15 rupees ஆகும் இத்தூண்டு கப். சோ அப்பயுமே வந்து என்னன்னா, இஸ் அட்டாச்சிங் தட் இம்பார்ட்டன்ஸ், வேல்யூ ஃபார் மணி
0: எல்லாமே, அதாவது செல்வத்தை நம்ம வந்து எந்த அளவுக்கு சிக்கனமா யூஸ் பண்ணணும் கரெக்டா. முன்ன ஒரு தரம் ஒரு ஸ்பீச்லயே சுவாமி வந்து சொன்னார், இப்ப இந்த எலக்ட்ரிசிட்டி பில்ஸ் எல்லாம் வருது பாத்தீங்களா, இந்த எலக்ட்ரிசிட்டி பில்ஸ் டியூ டேட் வந்து 15ஆம் தேதின்னு வச்சுக்கோங்களேன், நீங்க வந்து அந்த மாசம் பிகினிங்ல 1ஆம் தேதியே போய் அதை கட்டணும் அப்படின்னு நினைச்சா கூட சுவாமி வந்து சொல்றாரு, அந்த மாதிரி பண்ணாதீங்க, நீங்க 14th or 15th போய் கட்டினா போறோம், ஏன்னா அன்னைக்கு தானே டியூ டேட் கடைசி டேட்டு, அன்னி கேட்டினா போறோம் அப்படிங்க. அதாவது வேல்யூ ஆஃப் மணி, சி எல்லாத்தையும் நம்ம வந்து துச்சமா நினைக்க கூடாது எதையுமே, பணம் இருக்கு நம்ம இன்னைக்கே பண்ணிடலாம், நோ நாட் லைக் தட், வென் அண்ட் வாட் ஹவ் அதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அத முக்கியமான லெசன் இது.
1: கரெக்ட்.
0: இது வந்து அங்கன்னு இல்ல, இது எல்லாருக்குமே இந்த
1: எல்லாருக்குமே எந்த சிச்சுவேஷன்லயுமே வந்து பொருந்தும். இப்ப இருக்கிற காலகட்டத்தில் வந்து வேல்யூ.
0: இப்போ நீங்க பாத்தீங்கன்னாக்கா, இப்போ நாலு யங்ஸ்டர்ஸ் சேர்ந்தானாக்கா எங்கயோ ஒரு ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கு போறது, ஒரு அஞ்சு ரூபாய் காஃபிய வந்து 150 ரூபாய் கொடுத்து சாப்பிடுறது.
1: கரெக்ட்.
0: ஆனா நம்ம வந்து அதான் சீலிங் ஆண்டு சேர்ந்து சுவாமி சொல்றாரு, அந்த பணத்தை நம்ம வந்து ஒரு நல்ல சேவைக்கு யூஸ் பண்ணலாம். அந்த 145 ரூபாய் டிஃபரன்ஸை மட்டும் ஒரு சேவைக்கு இதுக்கும் கொடுக்க மாட்டோம், ஆனா அங்க போய் வேஸ்ட் பண்ணுவோம்.
1: கரெக்ட்.
0: திஸ் இஸ் கிரிமினல். இதான் சுவாமி சொல்றாரு அங்க.
1: கரெக்ட். சோ அது வந்து ரொம்ப ரொம்ப எஜுகேட்டிவா அந்த மாதிரி ஒரு நிறைய செஷன்ஸ் நடந்தது சென்னை விசிட் போது. முக்கியமா வந்து நான் ஒன்னு சொல்லணும்னு விரும்புறேன். ரெண்டு விசிட்லயும், 1997 விசிட்லயும் 2007லயும், 1997 உங்களுக்கு தெரியும் சுவாமி மூணு நாள் வந்திருந்தார், ரெண்டரை நாள் டு பி ஸ்பெசிபிக்.
0: ரொம்ப
1: ஷார்ட் விசிட் அது. 10, 11, 12 மத்தியானம் எல்லாம் கிளம்பிட்டார்.
0: மத்தியானம் கூட பீரியட்ல நடந்த நகர சங்கீர்த்தனத்தை நம்ம மறக்கவே முடியாது.
1: மறக்கவே முடியாது. நகர் சங்கீர்த்தன் சொல்லும் போது அந்த இன்சிடன்ஸும் வந்து நகர் சங்கீர்த்தன் ரிலேட்டட். உங்களுக்கு தெரியும் 12th இன்னைக்கு ஏர்லி மார்னிங் வந்து மழையான மழை கொட்டி தள்ளிடுது. இன்ஃபேக்ட் ப்ரீவியஸ் டே வந்து சுவாமி டின்னர் டைம்ல கூட சொன்னார், நாளைக்கு நகர் சங்கீர்த்தன் இருக்கும்போது அந்த ப்ரோக்ராம் ஷீட் எல்லாம் படிப்பா இதற்குன்னு. பண்ணும்போது சுவாமி சொன்னார் வேண்டாமே அப்படின்னு ரெண்டு தடவை சொன்னார். அப்படி இருந்தாலும் வந்து நம்ம டிவோட்டீஸ்க்கெல்லாம் ஒரு சான்ஸ் போயிடும் இல்லையா ஒரு தர்ஷன், அதனால ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணி சுவாமி அக்செப்ட் பண்ணிக்கணும் அப்படின்னு சொன்னதுல சரினு அக்செப்ட் பண்ணிடுறாரு. அன்னைக்கு மார்னிங் ஒரு 4, 4:30 இருந்து அடிச்சிருக்கும் நினைக்கிறேன் மழை, மழையான மழை ரொம்ப ஹெவி ரெயின். அப்ப வந்து கிட்டத்தட்ட ஒரு 6 மணி இருக்கும், சுவாமி வந்து வெளியிலேயே வரல, ஆக்சஸும் பண்ண முடியல. நம்ம டிராயிங் ஹால் வந்து க்ளோஸ்டா இருந்தது, சுவாமி ரூம் க்ளோஸ்டா இருந்தது, சைட் டோர்ஸ் எல்லாம் க்ளோஸ்டா இருந்தது. மழை வந்து எப்படின்னா நம்மளோட இந்த காரிடார் இருக்கு இல்லையா, லோட்டஸ்க்கு போற காரிடார் ஃபுல்லா வந்து தண்ணி. சோ அதனால அங்க இருக்கிற தண்ணி எல்லாம் வந்து ஃபுல்லா துணியை போட்டு கவர் பண்ணி, ஏன்னா கால் பட்டா வழிக்கிடுமே அப்படின்றதுக்காக வந்து துணி வச்சு ஃபுல்லா கவர் பண்ணியிருந்தோம். அப்போ வந்து சாமி வந்து 6:30 இருக்கும் வெளியில வரும்போது வந்து மெயின் டோர் வழியா வரல, சாமி ரூம் டோர் வழியா இல்லாம டைனிங் ரூம் வழியா வந்து வெளியில வந்து லோட்டஸ்க்கு வந்தார். வந்து அப்ப வந்து சாமி ஃபுல்லா தண்ணியில் தான் நடந்தார், சொத சொதன் இருந்தது, அவ்வளவு தண்ணி இருந்தது, பெருக்க கூட முடியல. ஃபுல்லா தண்ணியில் நடந்து லோட்டஸ்க்கு போனார். போயிட்டு முடிச்சுட்டு பிரேக்ஃபாஸ்ட் டைம்ல அப்ப சொன்னார், இந்த மாதிரி பாரு அங்க இருக்கிற டிவோட்டீஸ் எல்லாம் எவ்வளவு மழை பெஞ்சிருக்கு, இங்க இருக்கிற டிவோட்டீஸ், தமிழ்நாடு டிவோட்டீஸ், சென்னையில் இருக்கிற டிவோட்டீஸ் எல்லாம் வந்து சொட்ட சொட்ட ஃபுல்லா நினைச்சா, ஆனா சுவாமி சுவாமி சுவாமின்னு இருந்து நகர் சங்கீர்த்தனுக்கு இருந்திருக்கா அப்படின்னு வந்து ஹி அப்ரிசியேட்டட். சோ அது வந்து இட் இஸ் வெரி ஸ்பெஷல் ஃபார்
0: சென்னை டிவோட்டீஸ். கரெக்ட்.
1: அண்ட் டிவோட்டீஸ் ஃப்ரம் தமிழ்நாடு, சுவாமி வாஸ் வெரி அப்ரிசியேட்டட். இதே மாதிரி இன்ஸ்டன்ஸ் 2007 வந்து அத்திருத்ர மகாயக்னம் போகும்போது உங்களுக்கு தெரியும் கிரௌட், அந்த யக்னா சைட் என்டர் பண்றதுக்கு ரெண்டு பக்கமும் வந்து டிவோட்டீஸ் ஸ்டாண்டிங். அப்ப சுவாமி வந்து திரும்பி வந்த உடனே சொன்னார், இந்த மாதிரி ரெண்டு சைட்லயும் வந்து மயிலாஸ் வந்து கையில குழந்தையில வச்சுட்டு வரா, சுவாமி கார் வரும்போது ஓடியே வரா, கூட கார் கூட ஓடி வரா, எவ்வளவு டிவோஷன் பாரு அப்படின்னு சுவாமி வந்து சொல்லி ரொம்ப பெருமைப்பட்டு. அது வந்து இட் இஸ் சோ ஹாப்பி.
0: அது வந்து சென்னை டிவோட்டீஸுக்கு கிடைச்ச ஒரு பெரிய பிளெஸிங்ஸ். சுவாமியே அது வந்து ரெகனைஸ்
1: பண்ணி சொல்றது வந்து கண்டிப்பா ரொம்ப ரொம்ப பெரிய பிளெஸிங் அண்ட் ரெகக்னிஷன். சோ சுவாமி வந்து ஒரு லவ்விங் காட். சோ இதே மாதிரி ஒரு இன்சிடென்ட், ரொம்ப இம்பார்ட்டன்ட் இன்சிடென்ட் விச் ஐ வாண்ட் டு ஷேர். அது என்னன்னா வந்து யூ டூ மை ஒர்க், சுவாமி வில் டேக் கேர் ஆஃப் த ரெஸ்ட். இது எப்படின்னா அது கிட்டத்தட்ட இட் ஷுட் பி அரௌண்ட் 2001 or 2002. என்னாச்சுன்னா ஐ ஹாவ் அன் ஆட்டிஸ்டிக் பிரதர், ஸோ அவர் வந்து பேச்சு வந்து சரியா வராது. இப்போ அவர் இல்லைனா ஸோ அவர் பேச்சு சரியா வராது. ஸோ ஸ்பெஷல் ஸ்கூல்ல வந்து தரமணியில வந்து சேர்ந்துருந்தோம் ஃபார் ஸ்பீச் தெரபி பிளஸ் டூயிங் சம் ஒர்க் அந்த மாதிரி டு கீப் எம் எங்கேஜ்ட். எங்க அம்மா வந்து கூட்டின் போயிட்டு கொண்டு விட்டு கூட்டின் வருவா, ஆபீஸ் கார்ல தான் வந்து போயிட்டு வருவா. சோ அப்ப வந்து தரமணிக்கு போயிட்டு பிராக்டிஸ் என்னன்னா வந்து அங்க வந்து எல்லா தேர்ஸ்டேஸ் வந்து அங்க இருக்கிற குழந்தைகளுக்கு எல்லாம் பஜன்ஸ் சொல்லி கொடுப்பான். இன்ஃபேக்ட் அது ஒரு தேர்ஸ்டே பஜன்ஸ் சொல்லி கொடுத்துட்டு என் தம்பிய வந்து பின்னாடி சீட்ல உட்காந்துருக்கா, எங்க அம்மா ஃப்ரண்ட்ல வந்து ஒரு டீச்சர் இன்னொரு ஸ்டூடெண்டோட வந்து அம்பாசிடர் கார், பழைய காலத்து அம்பாசிடர் கார், அதுல வந்து தரமணியில வந்து இருக்கான். அந்த பழைய டைட்டில் பார்க், அந்த டைட்டில் பார்க் அண்ட் எம்ஜிஆர் பிலிம் சிட்டி, அதுக்கு ஜஸ்ட் வாசல்ல இப்ப நிறைய கன்ஸ்ட்ரக்ஷன் அப்ப நடந்துட்டு இருந்தது. வரும்போது வந்து கார் வந்து டயர்ட் ஹெட் ஆன் கொல்யூஷன் வித் அ டாடா ட்ரக். எப்படின்னா வந்து டிரைவர் வந்து ஓவர்டேக் பண்ண ட்ரை பண்ணாரோ என்னன்னு தெரியல, ஹெட் ஆன்னா ஹெட் ஆன் அடிச்சு இந்த கார் வந்து ஸ்கிராப்பே பண்ண முடிஞ்சது. ஏன்னா கார் ரெக்கவர் கூட பண்ண முடியல, அந்த மாதிரி டேமேஜ்,
0: டோட்டல் லாஸ்,
1: டோட்டல் லாஸ், கம்ப்ளீட் லாஸ். அந்த கார் வந்து ஸ்கிராப் பண்ண முடியாது. அப்ப என்னதான் ரொம்ப பலத்தடி, அம்மாவுக்கு வந்து காலு ஹிப்பு தலை உடம்பு ஃபுல்லா காயம், ரத்தம் வந்து பிளீட் ஆகுது. ஷி வாஸ் த்ரோன் ஆன் த ரோட். தம்பிக்கு வந்து லக்கிலி வந்து தலையில தான் அடி, கை கால ஸ்கிராச்சஸ். ஹி வாஸ் த்ரோன் அந்த அதர் சைட் ஆஃப் த ரோட். அண்ட் லக்கிலி அந்த டீச்சர் அந்த அதர் ஸ்டூடெண்ட்க்கு வந்து ஜாஸ்தி அடிபடல. டிரைவருக்கு வந்து ஹி ஹேட் அ வெரி வெரி பேட் இன்ஜுரி, கால்னா பிராக்சர் ஆகி ஃபுல்லா ஜாம் ஆயிடுச்சு. அந்த ஹோல் ஸ்டீரிங் வீல் வந்து செஸ்ட்ல அடிச்சு விடுத்தோம், கால் வந்து உள்ள மாட்டின்றது இன்ஜின் கம்பார்ட்மெண்ட் அந்த இதுல. சோ ஹி வாஸ் ஆல்சோ வெரி பேட்லி ஹர்ட், ரொம்ப மேஜர் ஆக்சிடென்ட் அது. சோ அப்போ வந்து எங்க அம்மா ரோட்ல வந்து ஷீஸ் லைங் ஆன் த ஃபோர், பக்கத்துல தள்ளி ஒரு 10 அடி தள்ளி என் தம்பி ஒரு பக்கத்துல உட்காந்து அவனால பேச முடியாது, ரோட்ல உட்காந்துட்டு இருக்கான். பிளட்டான பிளட் ஊசிங் அவுட், சுத்தி வர வந்து பீப்புள் ஆர் ஸ்டாண்டிங், தே நாட் கமிங் ஃபார்வர்ட் டு ஹெல்ப். ஏன்னா போலீஸ் கேஸ் ஆடுமோ என்னமோ, அவ்வளவு சீரியஸ் கண்டிஷன்ல இருக்கா, யாருமே ஹெல்ப் பண்ண முடியல. சாய்ராம் சாய்ராம் சாய்ராம் எங்க அம்மா வந்து சொல்லிட்டே இருக்கான். அந்த மாதிரி சிச்சுவேஷன்ல ஃப்ரம் நோவேர் தேர் வாஸ் அ பர்சன் வேரிங் ஒயிட் அண்ட் ஒயிட் த பேக் ஆன் ஹேண்ட், பேக் தோல்ல மாட்டிட்டு ஒயிட் அண்ட் ஒயிட் போட்டுட்டு எல்லாருக்கும் சொன்ன வழி விடுங்க வழி விடுங்கன்னு சொல்லி வந்து எங்க அம்மாவும் எங்க தம்பியும் வந்து ஒரு ஆட்டோல தூக்கி வச்சுட்டு பக்கத்திலே பாத்தீங்கன்னா ஒரு கிட்டத்தட்ட ஒரு 100-200 meters VHS இருந்தது. அவன் சொன்னா இன்னும் எங்க அம்மா சொல்லிட்டு இருப்பா அந்த ஹாஸ்பிட்டல் போகாத ஃபார்டிஸ் மலருக்கு போ அப்படின்னு சொல்லி இன்னும் ஒரு 3-4 kilometers தள்ளி கூட்டின்னு வந்து உள்ள கூட்டின்னு வந்து அட்மிட் பண்ணிட்டு எங்கன்னு பாக்குறா அந்த இவரை காணும், ஹி இஸ் நாட் தேர். இன்னி வரையும் எங்க அம்மா என்ன சொல்லனா சுவாமி தான், வேற யார் வந்து நம்மளை காப்பாத்த முடியும், அந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன்ல வந்து ஹெல்ப் பண்ணிட்டு ஹி இஸ் நாட் தேர், ஹி இஸ் நாட் ஈவன் சீன், இது பண்ணலான்னு. அப்ப நான் வந்து சுந்தரம்ல இருந்தேன், சுந்தரம்ல பஜன் பாயிண்ட் இருந்தது, ஐ வாஸ் தேர் இன் சுந்தரம். சோ அங்க இருக்கிற சேவாதல் வந்து விபூதி பாக்கெட் ஃபுல்லா கொடுத்து சோ என்ன கூட்டின்னு போய் ஹாஸ்பிட்டல்ல விட்டா, பார்த்தா ஸ்ட்ரெச்சர்ல ஒரு பக்கம் அம்மா ஒரு பக்கம் தம்பி, தேவர் லயிங், தேவர் வாண்டிங் டு கெட் அந்த சிக்னேச்சர் பண்ணாதான் ட்ரீட்மெண்ட் ஆரம்பிப்போம், தேவர் வெயிட்டிங். எங்க அம்மா வந்து எல்லாம் சாவி அந்த இதெல்லாம் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் ஷீ செட் நவ் யூ ஹாவ் டு டேக் கேர்னு சொல்லி விட்டாச்சு. அந்த அதுக்கப்புறம் வந்து எங்க அப்பா ஊர்ல இல்ல, ஹி வாஸ் தேர் இன் டெல்லி, ஆபீஸ் விஷயமா போயிருந்தா உடனே ரிட்டர்ன் வர முடியல. ஒரு 2-2.5 days சுவாமி டுக் கேர் ஆஃப் அஸ் கம்ப்ளீட்லி, போத் மதர் அண்ட் மை பிரதர் வாஸ் அட்மிட்டட். நான் ஹாஸ்பிட்டல் உட்காந்து அப்பதான் ஜஸ்ட் ஃப்ரெஷ் இன் டு ஒர்க் 20-21 years. சோ அந்த ஹி கிவ்ஸ் அஸ் ஸ்ட்ரென்த்.
0: நீங்க 2-2.5 days அப்படின்னு சொன்னேன், உங்க அப்பா திரும்பி வர
1: வரையிலும் கால மல்டிபிள் பிராக்சர்ஸ் இருந்தது, ஸ்லோவா இட் எவ்ரிதிங் காட் வெல் அண்ட் ஷி ஃபுல்லி
0: ரெக்கவர்ட்
1: பை பகவான்ஸ் கிரேஸ்.
0: ஏன்னா சுவாமி தான் சொல்லிட்டாரு இல்லையா அன்னைக்கே,
1: அவரோட வேலை பண்ணா வந்து ஹி டேக்ஸ் கேர் ஆஃப் எவ்ரி திங். சோ இது வந்து ரியல் லைஃப் எங்களுக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்.
0: கண்டிப்பா கண்டிப்பா சாய்ராம், இப்போ இன்னொரு ஒரு குறிப்பான ஒரு கேள்வி. பகவான நம்ம இந்த மாதிரி எல்லாம் நம்ம வந்து என்ஜாய் பண்ணிருக்கோம், எல்லாமே பகவான் அப்படின்னு நம்ம வந்து ரியலைஸ் பண்றோம். பகவான் சொல்லி கொடுத்திருக்கிற இந்த தி ஐடியல்ஸ், அவருடைய டீச்சிங்ஸ், இதெல்லாம் நம்மளுடைய நடைமுறை அதாவது டே டு டே லைஃப் இதுல வந்து நம்மளால இம்ப்ளிமெண்ட் பண்ற முடியறதா? நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு வந்திருக்கு, சுவாமி நிறைய சொல்லிக் கொடுத்திருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு சொன்னீங்க, இன்க்ளூடிங் எப்படி நம்ம பணத்தை செலவழிக்கணுங்கிறத கூட வந்து சொல்லி இதெல்லாம் ஹவு டு யூ ஃபீல் இட், இதெல்லாம் நம்ம வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியறதா லைஃப்ல?
1: அப்சல்யூட்லி சார், நம்ம ரியல் லைஃப்ல பார்த்தேன்னா சுவாமியோட டீச்சிங்ஸ் வந்து இட் இஸ் டவுன் டு அர்த். காம்ப்ளெக்ஸ் வேதாந்தா அண்ட் வேதா வந்து சுவாமி வந்து ரொம்ப சிம்பிளிஃபை பண்ணி ஒரு நடைமுறையில எப்படி நம்ம பிராக்டிஸ் பண்ண முடியும்ன்றத வந்து சிம்பிள் ஃபார்ம்ல நமக்கு கொடுத்துருக்கு. இப்ப ஒர்க் லைஃப்ல பார்த்தேன்னா மெஜாரிட்டி பார்த்தீங்கன்னா இப்ப இருக்கிற ப்ராப்ளம்ல வந்து பார்த்தீங்கன்னா எத்திக்ஸ் கம்ப்ளீட்டா இட் இஸ் லேக்கிங். இப்ப வர நேச்சர் ஆஃப் ப்ராப்ளம் எல்லாம் பார்த்தீங்கன்னா லேக் ஆஃப் எத்திக்ஸ் ஆர் லேக் ஆஃப் கேரக்டர் அந்த மாதிரி இஷ்யூஸ் தான் இருக்கு. பட் இதுவே பார்த்தீங்கன்னா சுவாமியோட ஃபவுண்டேஷன், சுவாமி சேஸ் கேரக்டர் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அதே மாதிரி டாக்ஸ் அபவுட் எத்திக்ஸ், எப்படி ஒரு ஒர்க் எத்திக்ஸ்னா எப்படி இருக்கணும், என்ன மாதிரி வந்து லீட் பண்ணணும், அந்த மாதிரி பார்த்தோன்னா ரியல் டைம்ல வந்து வி ஆர் ஏபிள் டு இம்ப்ளிமெண்ட் ஆல் ஹிஸ் டீச்சிங்ஸ் டு த கார்பரேட் வேர்ல்ட். அதை வந்து நம்மளால ரொம்ப ஈஸியா ஃபாலோ பண்ண முடியாது. இப்ப இருக்கிற கம்பெனியில பார்த்தோம்னா இதுக்காக ஒரு ட்ரைனிங் கிளாஸ் எத்திக்ஸ்க்குன்னு ஒரு ட்ரைனிங் கிளாஸ் அந்த மாதிரி எஜுகேட் பண்றேன். பட் நமக்கு சத்யசாய் ஆர்கனைசேஷன் அண்ட் டிவோட்டிஸ் பார்த்தோம்னா அந்த மாதிரி ஸ்பெஷல் ட்ரைனிங்கே தேவையில்லை, பிகாஸ்
0: அது ஒரு இன்பில்ட்,
1: ஆட்டோமேட்டிக்கா அது நமக்கு வந்திருக்கு. பிகாஸ் இந்த ஆர்கனைசேஷன்ல இருந்ததுனாலையும் சுவாமியோட பிரின்சிபல்ஸ் டீச்சிங்ஸை ஃபாலோ பண்றதுனால ஆட்டோமேட்டிக்கா நமக்கு வந்து இதெல்லாம் இருக்கு. ஸோ அதனால இதுக்காக ஸ்பெஷல் எஃபர்ட் போடணும்னு நெசசிட்டி இல்லை. அதனால ஆல் ஆஃப் அவர் பாய்ஸ் ஹூ ஃபாலோ சுவாமிஸ் டீச்சிங் இல்லையா, ஸ்டூடெண்ட்ஸா இருக்கட்டும் இல்ல டிவோட்டிஸா இருக்கட்டும், தேர் ஆல் கமிங் அப் வெரி வெரி வெரி வெல் இன் தேர் லைஃப். இப்ப பாத்தீங்கன்னா பஜன் ரூப்லயே நான் இருந்து லாஸ்ட் 20 இயர்ஸ்ல ஐ ஹவ் சீன் பாய்ஸ் ஹூ ஹவ் பீன் வெரி வெரி ரொம்ப ஆவரேஜ் மீடியோக்கரா இருக்கிற லைஃப் வந்து இப்ப பாத்தீங்கன்னா தேர் ஆல் ஆக்குபைங் வெரி ஹை போஸ்ட் அண்ட் இன் வெரி ஹை பொசிஷன். It's all because of Swami's grace and also they are able to follow Swami's teaching.
0: Swami's values, sir.
1: And values.
0: Values, sir.
1: Especially character building. He talks about unity of thought, word and deed. Romba romba important. If you look at a situation, if you look at a manager or a responsible position, the unity of thought, word and deed is extremely important. If you give a commitment, we will honor it. We ask people, we request them. We promise them something, but we really don't do it. அந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன் எல்லாம் வந்து இப்ப நிறைய கான்ஃபிளிக் வருது. அந்த கான்ஃபிளிக் எல்லாம் பாத்தீங்கன்னா வந்து ஆட்டோமேட்டிக்கா நீங்க சொல்ற மாதிரி வந்து யூனிட்டி ஆஃப் சுவாமி சொல்றது இல்லையா, யூனிட்டி ஆஃப் தாட் வேர்ட் அண்ட் டீட், அந்த பிரின்சிபலை ஃபாலோ பண்றதுனால நம்மளால மிஸ்டேக்கே பண்ண முடியாது. இட் இஸ் இம்பாசிபிள் ஃபார் அஸ் டு டூ மிஸ்டேக். அண்ட் செகண்ட் திங் வந்து ஹி வாண்ட்ஸ் டு பிளீஸ் சுவாமி. வென் யூ ஹேவ் டு பிளீஸ் சுவாமி, வி ஹேவ் டு ஃபாலோ ஹிஸ் டீச்சிங்ஸ். அண்ட் அந்த பிரின்சிபலை வந்து நம்ம கண்டிப்பா ஃபாலோ பண்ணதா நீங்க நினைச்சா கூட யூ கே நாட் கெட் அவே ஃப்ரம் த.
0: ஆனா ஒரு சின்ன விஷயம், சம்டைம்ஸ் வந்து நம்ம எமோஷனுக்கு ஆளாயிடுறோம்.
1: கரெக்ட்.
0: அந்த மாதிரி எமோஷனு கூட நம்ம வந்து ஆளாக கூடாது.
1: கண்டிப்பா. ஐ மீன் எமோஷன் வந்து சுவாமி சொல்றாரு, ஆங்கர் அண்ட் எமோஷன் அட் சம் பாயிண்ட் இன் டைம் வந்து நமக்கு கண்ட்ரோல் இல்லைன்னா ரொம்ப விபரீதமா ஆயிடும்.
0: நம்ம ஆக்சுவலா வந்து நம்ம ஒரு நல்ல சிச்சுவேஷன்ல தான் இருப்போம், பட் நம்ம அறியாம நம்ம வந்து இந்த எமோஷனை வெளிப்படுத்திட்டோம் அப்படின்னாக்கா அதுதான் நம்மளுடைய கேரக்டர் அப்படிங்கிற மாதிரி ஆயிடும்.
1: கரெக்ட்.
0: அந்த எமோஷனை கூட வந்து நம்ம கண்ட்ரோல் பண்ணி தான் இருக்கணும்.
1: சோ இது வந்து நீங்க கரெக்டா சொன்னீங்க சார். சுவாமி நம்ம வந்து பாலவிகாஸ்ல இருந்திருக்கோம், அது தவிர ஆர்கனைசேஷன்ல இருந்ததுனால வந்து ஒரு பிளாட்ஃபார்ம், திஸ் இஸ் அ பிளாட்ஃபார்ம் ஃபார் அஸ் டு இம்ப்ரூவ் அஸ். நமக்கே தெரியாம நம்மளோட ஈகோ ஆர் நம்ம எமோஷன்ஸ் அதெல்லாம் வந்து இட் கெட்ஸ் ரியலி கண்ட்ரோல். ஒரு சின்ன இன்ஸ்டன்ஸ் ஒன்று சொல்ல விரும்புறேன். என்னோட ஆபீஸ் இதுல வந்து திஸ் இஸ் இது வந்து ஒரு ஆஸ்திரேலியன் கஸ்டமர், அவருக்காக வந்து ஒரு பெரிய ப்ராஜெக்ட் ஒன்று பண்ணிட்டு இருந்தோம். அந்த ப்ராஜெக்ட் வந்து இட் வென்ட் த்ரூ அ வெரி டஃப் டைம். ஸோ அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன்ல வந்து ஐ வாஸ் அ ப்ராஜெக்ட் மேனேஜர். ஒரு பெரிய மீட்டிங் பாயிண்ட் இருந்தது அக்ராஸ் ஆஸ்திரேலியால சில பேர் இருந்தா, இந்தியால இருந்து ஃபுல் டீம் இருந்தது, அமெரிக்காலேருந்து டைரக்டர்ஸ் எல்லாம் இருந்தாங்க.
0: சோ இது வந்து ஒரு கான்ஃபரன்ஸ்,
1: ஒரு கான்ஃபரன்ஸ், ஒரு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கான்ஃபரன்ஸ்,
0: கான் கால்.
1: அந்த கான்ஃபரன்ஸ்ல வந்து மீட்டிங் நடந்துருந்தது, எல்லா லொகேஷன்லயும் இருந்தா ரொம்ப ரொம்ப சீனியர் பீப்புளா இருந்தா. அது வந்து என்ன ஆச்சுன்னா இந்த எமோஷன்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப ஹையா போயிட்டு அது ஒரு எக்ஸ்டென்ட் என்ன ஆச்சுன்னா வந்து அந்த ஆஸ்திரேலியால இருக்கிற கஸ்டமர் வந்து அந்த போனையை தூக்கி உடச்சுட்டு எடுத்து போட்டு டமால்னு ஒரு சத்தம் தான் கேட்டது. அதுக்கப்புறம் சத்தமே காணும். என்னடானா அவர் கோவத்துல வந்து போன் எடுத்து தூக்கி ரெண்டா உடச்சுட்டு, அப்படி ஒரு சிச்சுவேஷன் வேர் தேவர் நான் ஆங்கர் கண்ட்ரோல் பண்ண முடியும். சோ இந்த மாதிரி இதுல வந்து நிறைய பேர் தே ஸ்டார்ட் டு ரியாக்ட். சோ அட்லீஸ்ட் ஆஸ் அ ப்ராஜெக்ட் மேனேஜரா நான் இருக்கும்போது வந்து ஐ டிட் ரியாக்ட். Only thing I was thinking to myself, we have to be calm. We should not show our anger. It all happens. Every time I always think, this is a passing cloud. Now it's hard, now it's hard. After that, the sky is clear. So we should not make that mistake. So don't get emotional. That's why I was trying to control my emotions. It turned so well. The customer, after half an hour, he called me personally and said, I'm very bad to behave. I'm sorry about it. இது மாதிரி கண்டிப்பா நடந்தது கூடாது, பட் இட் ஹஸ் ஹேப்பன் என்ன ஒரு பெரிய குரூப் முன்னாடி நடந்ததுனால நான் ரொம்ப சாரி ஃபீல் பண்றேன், என்ன இது மாதிரி டோன்ட் மிஸ்டேக் மீ, இந்த மாதிரி நடக்காது அப்படின்னு சொல்லி அவரோட சப்போர்ட் அண்ட் கோஆபரேஷன் இன்க்ரீஸ் மெனி டைம்ஸ். இதே ஒரு நார்மல் சிச்சுவேஷன் நானும் ரியாக்ட் பண்ணிருந்தா இந்த சிச்சுவேஷன் உட் ஹவ் பீன்
0: டோட்டலி டிஃபரண்ட்,
1: கம்ப்ளீட்டா வர்ஸா இருக்கும். சோ இதெல்லாம் என்னன்னா ஒரு ஸ்மால் இன்ஸ்டன்சஸ், ஹவு பகவான்ஸ் டீச்சிங் எப்படி நம்ம டே டு டே லைஃப்ல எப்படி ஹெல்ப் பண்றது அண்ட் ஹவு இட் இஸ் ஹெல்பிங் த யூத். இப்ப பாத்தீங்கன்னா இப்ப இருக்கிற சிச்சுவேஷன்ல அந்த மீடியா அமௌண்ட் ஆஃப் இன்ஃபர்மேஷன் தட் இஸ் அவைலபிள் பாத்தீங்கன்னா வந்து அன்கண்ட்ரோல்டு.
0: சோ எல்லா எக்ஸ்டர்னல் இன்ஃபுளுசஸ் நிறைய இருக்கு,
1: நிறைய இருக்கு. அந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன்ல வந்து பகவானோட டீச்சிங் இஸ் பிகமிங் ரொம்ப ரொம்ப ரெலவெண்ட் இந்த ஃபேஸ்ல.
0: இன்ஃபேக்ட் நம்ம வந்து ஒரு டிஸ்கஷனே இதுக்கு வச்சுக்கலாம், பகவானுடைய டீச்சிங்ஸ் எல்லாம் எப்படி நம்ம வந்து ரெலவன்ஸா இதை கொண்டு போறது மக்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு. இது வந்து ஒரு மேபி இட் கேன் பி சப்ஜெக்ட் மேட்டர் ஆஃப் டிஸ்கஷன் இந்த செமினார் இவன்ல.
1: கரெக்ட்.
0: இதை தான் நம்ம கொண்டு போகணும். பகவானுடைய பர்த்டே செலிபிரேஷன்ஸ் போது இந்த மாதிரி நிகழ்ச்சிகளை கூட நம்ம இன்ட்ரோடியூஸ் பண்ணலாம். செமினார்
1: பண்ணி நிறைய இட் வில் பி வெரி பெனிஃபிஷியல். ஏன்னா இப்ப நீங்க சொல்ற மாதிரி வந்து மொபைல் இன்டர்நெட் கனெக்ஷன் ஃப்ரீ, இன்ஃபர்மேஷன் வந்து ஃப்ரீயா கிடைக்கிறது. ராங் இன்ஃபர்மேஷன் இஸ் பீங் ஃபெட். ரைட் இன்ஃபர்மேஷன் விட இப்ப இன்ஃபர்மேஷன் வந்து ராங்கா தான் இருக்கு. சுவாமி கொடைக்கானல்ல சொன்னார் 95ல், ஒரு ஒன் ஆஃப் த பாய்ஸ் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணும்போது, சாமி கம்ப்யூட்டர்ல பிசினஸ் பண்றேன், 95ல கம்ப்யூட்டர்ன்றது அப்ப ரொம்ப பெரிய சமாச்சாரம். அப்ப சொன்னார், ஏய் ரோட்ல விப்பா பாரு அப்படின்னு சாமி சொன்னார். இப்ப அதுதான் ஆயிருக்கு பாத்தீங்களா, இன்ஃபர்மேஷன் இஸ் அவைலபிள் ஃப்ரீ. சோ அந்த கான்டெக்ஸ்ட்ல வந்து எப்படி நம்ம அந்த இன்ஃபர்மேஷன் கரெக்ட் இன்ஃபர்மேஷனா யூஸ் பண்ணிட்டு எப்படி அதை ஆர்டிகுலேட் பண்ணி எது பெனிஃபிஷியலா நம்ம எடுத்துன்னு போக முடியும்ன்றது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அண்ட் இந்த கான்டெக்ஸ்ட்ல வந்து இட் இஸ் வெரி அர்ஜென்ட் அண்ட் இம்பார்ட்டன்ட் ஃபார் ஃபாலோயிங் சுவாமிஸ் டீச்சிங்ஸ்.
0: கண்டிப்பா நம்மளுடைய இந்த டிரான்ஸ்பர்மேஷன் அப்படின்னு நம்ம சொல்றோமே, இந்த டிரான்ஸ்பர்மேஷனுங்கிறது வந்து இந்த பகவானுடைய இத்தனை வேல்யூஸ், இந்த டீச்சிங்ஸ், இதெல்லாம் நம்மளுக்கு உள்ள, இப்ப சுவாமி சொன்னார் இல்ல இது வேணும் அப்பதான் நீ ஐஐடி படிக்க முடியும் இன்ஃபர்மேஷன், இது வந்து எப்படி நம்ம ஏற்றுக்கோம், இது எப்படி நம்மள மாத்துறது, நம்மளுடைய மனமாற்றம், மன முதிர்ச்சி. அவரை பார்த்தோம்னாக்கே அவர் வந்து ஒரு மெச்சூர்டு பர்சன் அப்படின்னு நம்ம சொல்றோம் அப்படின்னாக்கா அதுதான் டிரான்ஸ்பர்மேஷன். வி ஹாவ் டு ஒர்க் டுவர்ட்ஸ் தட் அப்செக்டிவ் இன் அவர் லைஃப். நீங்க சொல்றத பார்த்தா கார்பரேட் கல்ச்சர்ல இதை நான் வந்து எடுத்துட்டு போக முடியாது, ஏன்னா வெரி ஃபேக்டே வந்து நம்ம இந்த ஆர்கனைசேஷன்ல ஒரு மெம்பரா இருக்கிறதுனால, ஆர்கனைசேஷன்ல அசோசியேட் பண்ணினதுனால இதெல்லாம் ஆட்டோமேட்டிக்கா அங்க வந்து இன்பில்ட் ஆயிருக்கு,
1: டவுட்டே இல்ல சார்,
0: டவுட்டே இல்ல அப்படின்னு சொல்றேன். சோ இவ்வளவு விஷயங்களை வந்து நீங்க ஷேர் பண்ணிட்டு, நீங்க கடைசியா ஒரு விஷயம் சொன்னீங்க, அதாவது ஹவு டு ரெஸ்பாண்ட் நாட் டு ரியாக்ட்.
1: கரெக்ட்,
0: அதுதான். அந்த கோபத்துல வந்து அவர் வந்து அந்த போனை பேங்க் பண்ணி கீழே வச்சார், நானும் அதுக்கு ஈக்குவலா வந்து அந்த எமோஷனல் இன்டெலிஜென்ஸ் நானும் அதே மாதிரி ஆக்ட் பண்ணிருந்தேன் அப்படின்னாக்கா You have failed in your emotional intelligence. அந்த இடத்துல ஒரு பொறுமையை கடைபிடித்து ஒரு மெச்சூரிட்டியை நம்ம எக்ஸிக்யூட் பண்ணினதுனாலதான் அவர் வந்து திருப்பி உங்களை கூப்பிட்டு இது. So this is what required. அதுதான் how to respond, not to react. இந்த மாதிரி வேல்யூஸ் நம்ம எடுத்துட்டு போய் நம்மளுடைய லைஃப்ல வந்து நம்ம ஒரு முன் உதாரணமா இருக்கணும் அடுத்த ஜெனரேஷனுக்கு, அதைதான் நம்ம வந்து பண்ண முடியும்.
1: செட் எக்ஸாம்பிள் ஃபார் அதர்ஸ் டு
0: ஃபாலோ. அதர்ஸ் ஃபர்ஸ்ட் நம்மள நம்ம வந்து கரெக்ட் பண்ணிட்டு நம்ம ஒரு எக்ஸாம்பிளா இருக்கிறது. இதுதான் உங்களை வந்து இந்த நேர்காணல் காண்பதுல ரொம்ப சந்தோஷம். அற்புதங்களை பத்தி நம்ம எவ்வளவு பேசினோமோ அதே மாதிரி இந்த டிரான்ஸ்பர்மேஷன், மனமாற்றம், பகவான வந்து எப்படிலாம் நம்ம அனுபவிச்சோம், பகவான் ஒரு 1000 அன்னைக்கு சமம் அப்படிங்கறத அனுபவிச்சோம், பகவான் வந்து சின்ன சின்ன விஷயங்கள் மூலமா நிறைய லேர்னிங்ஸ் கொடுத்தார் அப்படின்லாம் சொன்னீங்க, ரொம்ப சந்தோஷம். இது வந்து எனக்கே இதெல்லாம் வந்து ஒரு லேர்னிங்ஸ் தான். அதாவது நீங்க குறிப்பா ஒரு விஷயம் சொன்னீங்க, பிரசாந்தி நிலையம் இஸ் மை ஆபீஸ், பிருந்தாவன் இஸ் மை ஹோம், அண்ட் கொடைக்கானல் இஸ் மை பிளே கிரவுண்ட் அப்படின்னு. ஸோ 3 வாரங்கள் தொடர்ந்து ரேடியோசா நிலையத்திற்கு வந்து உங்களுடைய மகத்தான ஆத்மார்த்த அனுபவங்களை எங்களிடம் பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி தெரிவித்துக் கொண்டு உண்மையிலேயே பெரிய மனம் இல்லாமல் உங்களிடமிருந்து விடைபெறுகிறோம். சாய்
1: சரமணி.
0: நேயர்களே, அடுத்து வரும் நிகழ்ச்சி ஸ்ரவண மஞ்சரி, ராமகதா ரசவாகினியை திருமதி விமலா ரமேஷ் அவர்கள் வாசிக்கிறார்கள். ஸ்ரவணம் செய்து இன்புறுவோம்.
2: ஓம் ஸ்ரீ சாய்ராம். ராமகதா ரசவாகினி அத்தியாயம் 10, சென்ற வாரத்தின் தொடர்ச்சி. ராமனின் புகழ். புதியதாய் பூத்த மலரின் இதழ் போன்று ராமனின் உடல் மெதுவானது, மென்மையானது, பார்ப்பதற்கு அதிவனப்புடையது, மயக்கம் தரக்கூடிய அவ்வளவு அழகுடையவன் அவன். காட்டில் தாங்க முடியாத கொடிய துன்பங்களினால் அவன் வருந்துவதில் உனக்கென்ன லாபம்? இவ்வரண்மனையில் வேலையாட்களும் தோழியரும் 1000 இருக்கின்றார்கள். அவர்களில் யாராவது ஒருவர் எந்த வகையிலாவது ராமன் தவறிழைத்தவன் என்று தம் விரலால் சுட்டிக்காட்ட முடியுமா? நல்லது, நம் அரண்மனையை விட்டுவிடுவோம். இத்தலைநகரிலிருந்து ஒரு நபரையாவது கொண்டு வர முடியுமா? அல்லது ஒரு நபரின் பெயரைதான் சொல்ல முடியுமா? அநேகம் பேரை கடுந்துயரில் கண்டு அவர்களுக்கு தானமும் செல்வமும் அளித்து உதவி செய்திருக்கின்றான் ராமன். வீடு வசதி இல்லாமல் அநேகம் பேர்கள் இருப்பதை கவனித்தறிந்து அவர்களுக்கு வீடுகள் தந்துள்ளான். தன்னுடைய அன்பினாலும் பராமரிப்பினாலும் எல்லா மக்களினுடைய அன்பிற்கு பாத்திரமாகியிருக்கின்றான். அப்படிப்பட்ட பெருமளவில் விரும்பத்தக்க மகனிடம் வெறுப்புணர்ச்சியை நீ வளர்த்திருக்கின்றாய் எனில் அது என்னை ஊமையாக்குகின்றது. உன் பேய்த்தனமான காட்டுமிராண்டித்தனத்தை வார்த்தைகளால் வர்ணிக்கவே என்னால் இயலவில்லை. தங்களுக்குட்பட்ட குடியாட்களையே சுரண்டி தங்களுடைய சுயநலன்களையே வளர்ப்பவர்கள் பலர் உண்டு. இக்காலத்தில் அவ்வாறான அரக்கர்கள் பலர் தோன்றுகிறார்கள். ஆனால் ஒருவேளை உனக்கு வயதாகிவிட்டதாலோ அல்லது உன் இறந்த கால பாவங்களாலோ ஏழை பெருந்துயருற்றோர் இவர்களுக்கு நேர்ந்த குறைகளை தணித்து அவர்களின் முன்னேற்றத்திற்கு ஊக்கமளித்து அவர்களின் கஷ்டங்களைப் பற்றியும் சிக்கல்களைப் பற்றியும் நேரில் கேட்டறியும் நல்லோர்கள் தேச பிரஷ்டத்திற்கும் தண்டனைக்கும் தகுதியான கொடியவர்கள் என உன் கண்களுக்கு தோன்றுகின்றனர். இந்த சாம்ராஜ்யத்தில் உள்ள ஒவ்வொருவரும் ராமனுடைய நற்குணங்களை எடுத்துரைப்பதில் சந்தோஷமுற்று அவன் செய்த தூய்மையான செயல்களை மேலும் மேலும் கூறி களிக்கின்றனர். குடியானவர்களும் உழைப்பாளர்களும் வயல்களில் வேலை செய்து சற்று களைப்புற்றால் ராமனைப் பற்றியும் அவன் குணங்களைப் பற்றியும் பாட்டுக்கள் பாடி தங்கள் வேலைகளின் கடினத்தை குறைத்துக் கொள்கின்றனர். இதை கேள்வியுற்ற போது நான் சந்தோஷத்தால் பூரித்தேன். அவ்வாறான இரக்க உணர்ச்சி பெற்றவன் பேரில் இந்த தண்டனையை சுமத்த உன் மனம் எவ்வாறு இசைந்தது? இன்று மாலையில் மக்களின் தலைவர்கள், முனிவர்கள், பெரியோர்கள், மந்திரிகள், கற்றோர்கள், அரச தந்திரிகள் மற்றும் பலர்கள் கொண்ட குழுவின் முன் ராமனுக்கு முடிசூட்ட வேண்டும் என்ற கருத்தை வெளியிட்ட பொழுது அவர்களில் ஒருவராவது சிறிதளவாவது அதிருப்தியையோ எதிர்ப்பையோ தெரிவிக்கவில்லை. அதற்கு பதிலாக கணக்கற்ற வழிகளில் ராமனை புகழ்ந்து புலன்களை வென்று தன்னலமற்று கூரிய புத்தியுடன் பற்றற்று சத்தியத்தில் அசையா பற்றுற்று ஆன்மீக வீரபுருஷனாக விளங்கும் ராமனை தங்கள் தலைவனாகவும் மரபின் வாரிசாகவும் பெற முடிந்தது தாங்கள் பல ஜென்மங்களில் இழைத்த நற்பலன்களின் காரணம் என்று கூறினர். தங்கள் குதூகலத்தை ஜெய் ஜெய் என்று இடைவிடாமல் ஆரவாரித்து வெளிப்படுத்தினர். அரசர் முடியாதெனல், என் அன்பின் பொக்கிஷத்தையா, என் மக்களின் மாணிக்கத்தையா நீ காட்டிற்கு அனுப்ப ஆசைப்படுகிறாய்? நீ எது சொன்னாலும் சரி, இது ஒன்று நிச்சயம், என் ராமனை நான் காட்டிற்கு அனுப்ப முடியாது. மேலும் இதைப்பற்றி நீ கொஞ்சம் கேள். ராமனின் முடிசூட்டு விழா நாளைக்கு நடந்தே தீரும், அதை புறக்கணிக்க முடியாது என்று தசரதர் தம் கௌரவமும் தைரியமும் ஒளிவுமறைவில்லாமல் திடீரென்று வெளிப்பட அவ்வாறு திட்டவட்டமாக தெரிவித்தார். இதை கண்டு கைகேயி திகிலுண்ட தோற்றம் பூண்டு கடுமையாக எதிர்த்து கூறலானாள். அரசே, மனதில் கேளுங்கள். சிறிது வினாடிகளுக்கு முன்பாக அநேக ஆணைகளிட்டு நான் கேட்கும் வரங்களை தருவதாக சபதம் செய்தீர். ஆனால் இப்பொழுது வாக்குறுதி செய்த வார்த்தைகளை விட்டொழிக்க பார்க்கின்றீர். இப்பொழுது இக்ஷவாகு மரபின் புகழை குப்பையில் இழுப்பது நீங்களா அல்லது நானா? ஆழ்ந்து சிந்தியுங்கள். இக்ஷவாகு மரபின் பெருமை அம்மரபை சார்ந்த யாவரும் கொடுத்த வார்த்தைகளை தவறுவதில்லை என்பது. அப்புனிதமான புகழை தாங்கள் அழுக்குற செய்கின்றீர்கள். நல்லது கெட்டது எதுவென்று சீர்தூக்கி பார்க்காமல் நான் வேண்டிய வரங்களை தடையின்றி தருவதாக வாக்குத்தந்தீர்கள். தவறு ஏதாவது உண்டென்றால் அது உங்களுடையதே, என்னுடையதல்லவே. அன்று வரங்களை எனக்கு தந்தீர், இன்று அவைகளை நிறைவேற்றுவதாக வாக்குறுதி அளித்தீர். இருமுறை வார்த்தை அளித்தவர் நீரேதான். கொடுத்த வார்த்தைகளையே மறுக்கும் பொழுது உங்கள் கௌரவம், உங்கள் பதவி, உங்கள் அந்தஸ்து இவைகளை பற்றி சற்று சிந்தியுங்கள். அரச அலுபவர்கள் எளியவர்களை துன்புறுத்தி முழு பற்றுடன் தந்த வாக்குறுதிகளுக்கு மாறாக நடப்பது சர்வசாதாரணமாக இருக்கலாம். ஆனால் அந்நடத்தை அவர்களுடைய தன்மானத்திற்காவது மதிப்பிற்காவது உதவி அளிக்காது. இவ்வாறான நாகரீகமற்ற செயலில் அரசர்கள் நழுவினால் அவர்களுடைய குடிமக்கள் இயற்கையாகவே சினங்கொண்டு கிளர்ச்சி செய்வார்கள். அரசும் மிக விரைவிலேயே அசுர அரசாக மாறிவிடும். ஆனால் அமைதியுடன் இருக்க கைகேயினால் இயலவில்லை. அவள், பல்லாண்டுகளாக பேரும் புகழும் பெற முயற்சி செய்தீர்கள், பெருமளவில் அவைகளையும் பெற்றீர்கள். இப்பொழுது வாக்குறுதியை மீறிய இழுக்கு உங்கள் தலைமீது உள்ளது, என் மீதல்ல. பழைய அரசர்களின் வாழ்க்கை வரலாறுகளை பற்றி நினைவு கொள்ளுங்கள். உங்கள் பிரதிஜைகள், ஆணைகள் இவைகளுக்கு விரோதமாக நடவாமல் இருக்க வெகு கவனமாக இருங்கள். அரசே, நன்கு ஆலோசியுங்கள். அட்டூழியமான வழியில் செல்கின்றீர்கள். எச்சரிக்கையாக இருங்கள். தர்ம நெறிகளுக்கு விரோதமாக செய்கின்றீர்கள். நன்று. கூர்மையான அறிவு பெற்றவர் என்று பெயர் பெற்ற நீங்கள் உண்மையில் அவ்வளவு அறிவுடையவராக இருந்திருந்தால் எனக்கு வாக்குறுதி தருமுன் வரங்கள் எவ்வகையினவென்று முதலில் முழுமையும் கேட்டு நிர்ணயித்திருக்க வேண்டும். முன்பாவது பின்பாவது நீங்கள் பார்க்கவில்லை. என் வார்த்தைகளால் மயக்குற்று நான் கேட்டவைகளை கொடுக்க வாக்குறுதி செய்தீர்கள். இவைகள் யாவற்றிற்கும் பிறகு நீங்கள் தந்த வார்த்தையை காப்பாற்ற வேண்டும் என்று உங்களை கேட்டால் என் மீது பழி சுமத்துகின்றீர்கள். இவ்விஷயத்தில் எவ்வளவு பெரிய தவறு இழைக்கின்றீர்கள் என்பதை பற்றி சற்று சிந்தியுங்கள். எவ்வளவு அறிவீனமானவர் என்பதை நீங்கள் வெளிப்படுத்தியுள்ளீர்கள். வெறுக்கத்தக்க கொடுமை இழைக்க நான் முயலுவதாகவும் தெய்வபக்தியின்றி நேர்மையற்ற செய்கையை செய்து நான் பயத்தை விட்டொழித்ததாகவும் குற்றம் சாட்டுகிறீர்கள். ஆனால் உங்களை பற்றி என்ன சொல்வது? மனம், வாக்கு, கர்மம் மூன்றிலுமேயே நேர்மையை கடைபிடிப்பதென விரதம் பூண்ட தர்ம விரதர் எனவும், தெய்வ சமானர் அதாவது தெய்வத்திற்கு சமமானவர் எனவும் உங்களை போற்றுகின்றனர். பிரமாணம் செய்த வாக்கினின்று நீங்கள் பின்வாங்கினால் எப்படி அவ்வுரிமையை கொண்டாட முடியும்? ஆராய்ந்து உங்களை பற்றி நீங்களே தீர்ப்பளியுங்கள். தன்னுடைய குற்றங்களை ஆராய்வதற்கு முன் பிறருடைய குற்றங்களை புத்தி கூர்மையுடன் ஆழ்ந்தறிந்து தெரிந்து கொள்வது மெச்சத்தகுந்த காரியமல்ல. தன்னுடைய குறைபாடுகளையும் குற்றங்களையும் ஆழ்ந்தறிந்து அவைகள் தன்னை கெட்ட வழிகளிலும் பாபகாரியங்களிலும் வழிதவறச் செய்யாமல் இருக்க விழிப்புடன் இருக்க தன் அறிவை உபயோகித்தால் அது உண்மையிலேயே புகழத்தக்க காரியமாகும். அரசர்களும் ஆட்சியாளர்களும் நல்ல அறிவுள்ளவர்கள், எல்லாம் அறிந்தவர்கள் என மக்கள் அவர்களை சொல்லுகின்றனர். அவர்களைப் போன்ற நீங்கள் தன்னிலையை ஆராய்ச்சி செய்யாமல் உங்களுடைய தன்னலச் செயல்களிலேயே அக்கறை கொண்டு என்னை சுயநலக்காரி, குறுகிய மனப்பான்மையுடையவள் என்று குற்றம் சாட்ட என்ன உரிமை உண்டு? நீங்கள் எனக்கு வரங்களை தந்தீர்கள், அது உண்மை. நீங்கள் எனக்கு வாக்குறுதி செய்தீர்கள், அதுவும் உண்மை. நீங்கள் ஆணையை மீறினீர்கள், கொடுத்த வார்த்தைகளினின்று பின்வாங்கினீர்கள், அதுவும் உண்மை. இம்மூன்று விஷயங்களிலும் உண்மையா உண்மையற்றனவாவென்று உங்களுக்குள்ளேயே ஆழ்ந்து யோசியுங்கள். உங்கள் மகன் பேரிலுள்ள ஆசையினால் மயக்கமுற்றும் இருக்கின்றீர்கள். உங்களுடைய மனைவியின் பேரிலிருந்த பற்றை அடக்க முடியாமல் பொங்கி வழிந்து உங்களையே அடிமையாக்கி மூடிக்கொண்டிருக்கின்றது. ஆதலால் உங்கள் ஆணையை தூக்கி எறிந்திருக்கின்றீர்கள். நான் குற்றவாளி அல்ல, நீங்கள் தவறு இழைத்தவராவீர். தாய் தன்மை. ஆனால் தன் மகனிடம் தாய் அன்பு கொண்டிருப்பது இயற்கைதான். தாயாகிய ஒவ்வொரு பெண்ணும் தன் மகன் ராஜ்யத்தின் பேரரசனாக உயர்ந்த அதிகாரம் பெற்ற நிலைகளுக்கு உயர வேண்டும் என்று ஆவல் கொள்வாள். இது இயற்கையின் தூண்டுதலாகும். தன் மகனுக்காக அரசுரிமையின் பேரில் நாட்டம் கொண்டு மற்றவர்களின் தாக்குதல் இல்லாமல் தன் மகனை காப்பாற்றுவது தாயின் கடமையாகும். அதனால் அவள் முன்னதாகவே எல்லாவிதமான தாக்குதல்களையும் எதிர்த்து அதற்குரிய வேலைகளை பற்றி சிந்திப்பது இயற்கையே ஆகும். என்னுடைய இயற்கையான கடமையையும் பொறுப்புகளையும் நிறைவேற்றுகின்றேன், இது நினைவில் இருக்கட்டும். என்னுடைய நடத்தையில் தவறோ இயற்கைக்கு மாறான விஷயமோ ஒன்றுமே இல்லை. ராமரை இளவரசராக முடிசூட்டிய பின் அவனுடைய தாய் கௌசல்யா ராஜமாதா அதாவது அரசனின் தாயாகி விடுவாள். என் மகன் கைகட்டி நின்று ராமனுக்கு குற்றேவல்கள் செய்ய அவனது கட்டளைகளை எதிர்பார்த்து நிற்பான். முடித்த வேலைகளை பற்றி ராமனிடம் சொல்லும்பொழுது அவன் பாதங்களில் விழுவான். ஒருவேளை ராமனும் அவன் மீது குற்றம் கூற முடியும். இது கூடவே கூடாது. அவ்விதமான நிகழ்ச்சிகளுக்கு நான் சாட்சியாளராக இருக்க முடியாது. நான் தாழ்த்தப்படுவேன். அவ்வாறு ஒரு நாள் கூட என்னால் வாழ முடியாது. என் மகன் அவமானமடையும் நாளை காணுவதை விட இன்றே விஷம் பருகி இறப்பது மிகவும் நன்று. அரசே, என் மூச்சைப் போல் மதிப்பு வைத்திருக்கும் என் மகன் பரதனின் மீது ஆணையிட்டு சொல்லுகிறேன். ராமனை காட்டிற்கு அனுப்பி தேசப்பிரஷ்டம் செய்வதைத் தவிர அதற்கு குறைவான எந்த செயலிலும் திருப்தியடைய மாட்டேன் என்றாள். அவ்வாறு கடுமையான கொடூரமான வார்த்தைகளை சொல்லியவாறு கைகேயி தரையின் மீது விழுந்து அதிக வருத்தத்துடன் புலம்பி விக்கி விக்கி அழ ஆரம்பித்தாள். தசரதர் மனக்கசப்பினால் தலையில் அடித்துக்கொண்டு பைத்தியம் பிடித்தவர் போல் ஆனார். அவர், கைகா, இம்மாதிரியான பேரிழப்பு உனக்கு நன்மை செய்யும் என்று புத்தி புகட்டினார்களா? அல்லது தீமையான பேய் உன்னை பிடித்து இம்மாதிரியான ஆசைகளை வெளியிடும்படி வற்புறுத்துகின்றதா? ராமனை காட்டிற்கு அனுப்பி பரதனுக்கு முடிசூட்டுவது என்ற ஏளனமான, பைத்தியக்காரத்தனமான, முட்டாள்தனமான குணம் என்னவோ? ஏன் உன் கணவனான என்னை பற்றியும் உன் பரதனை பற்றியும் அயோத்திய அரசை பற்றியும் நன்மையாக நீ நினைக்கக்கூடாது? தவறாமல் தீங்கிழைக்கும் இவ்வாசையை விட்டுவிடு. இதனால் ஏற்படும் விளைவுகளை பற்றி ஆழ்ந்து யோசனை செய். இல்லையேல் நீயும் நானும் உன் மகனும் மூவரும் அதிகேடான தூற்றுதலுக்கு ஆளாவோம். அதனுடன் முடிவடையாது. என் முழு ராஜ்யமே கவிழ்ந்துவிடும். இன்னும் பல கேடுகளும் விளைவது திண்ணம். கேடான இழிகுணமுள்ள பெண்ணே, நான் இப்பொழுது உன் வேண்டுகோளை ஏற்று அதன்படி நடக்க உறுதியளித்தாலும் பரதன் முடிசூட்டிக் கொள்வான் என்று நாம் நம்ப முடியுமா? பரதன் தர்மத்தினின்றும் சிறிதளவும் பிறழமாட்டான். அவன் புத்திசாலி, முழுவதும் நன்னடத்தையுடையவன். ராமனை காட்டிற்கு அனுப்பி தேசப்பிரஷ்டம் செய்வதற்காகவாவது அல்லது தன்னை யுவராஜாவாக நியமிக்கப்படுவதற்காகவாவது அவனா ஒப்புதல் அளிப்பான்? அவன் மட்டுமல்ல, மந்திரிகள், சபையோர்கள், சிற்றரசர்கள், நட்பரசர்கள், முனிவர்கள், ஏனைய மக்கள், நம் குடிமக்கள் ஒவ்வொருவரும் உன் விருப்பத்தை எதிர்ப்பது நிச்சயம். இவ்வளவு பேர்கள் இருக்கும் பொழுது எவ்வாறு நீ மட்டும் சந்தோஷத்துடன் இருக்க முடியும்? நீ உன்னால் நேரவிருக்கும் சம்பவத்தை பற்றி யோசனை செய். பெரியோர்களும் முனிவர்களும் என் யோசனையை ஏற்றார்கள். அவர்களெல்லாம் ஒருமனதாக இருந்தார்கள். இன்று மாலை மக்கள் நிறைந்த மாபெரும் கூட்டத்தில் நான் ராமனின் முடிசூட்டுதல் பற்றி கொண்டாடுவேன் என்று அறிவித்தேன். அவ்வறிவிப்பிற்கு விரோதமாக நான் நடந்தால் போர் முனையில் எதிரியைக் கண்டு புறமுதுகிட்டோடும் கோழை என்று என்னை எண்ணுவார்கள். முடிசூட்டு விழாவிற்கு வேண்டிய எல்லா ஏற்பாடுகளும் முடிவாகிவிட்டன. இவ்விழாவை பற்றி எல்லோருக்கும் அறிவிக்கப்பட்டுள்ளது. குடிமக்கள் இவ்விழாவை கொண்டாட நகரத்தில் ஏற்பாடுகளை தொடங்கிவிட்டார்கள். ஆவலுடன் சந்தோஷத்தை எதிர்நோக்கி பொலிவுற்ற முகங்களுடன் ஆங்காங்கே கும்பல் கும்பலாக தெருக்களில் கூடியிருக்கின்றார்கள். இத்தருணத்தில் நான் ராமனை காட்டிற்கு அனுப்பினால் மக்கள் என்னை பார்த்து நகைத்து, என்னே, ஒரே இரவில் இந்த மனிதர் முடிசூட்டு விழா, ராஜ்ய ஆட்சி, தேசப்பிரஷ்டம் ஆகிய மூன்று அத்தியாயங்களையும் முடித்துவிட்டாரே என்பர். மக்கள் கூடிய மாபெரும் கூட்டத்தின் நடுவில் பகிரங்கமாக நான் அறிக்கை விடுத்த பின் எந்த முறையில் இந்த என் நடவடிக்கையை விரித்துரைக்க முடியும்? தங்கள் அரசன் ஒரு பெரிய கோமாளி என்று மனதில் கொண்டு மக்கள் எவ்வளவு கடுமையாக என்னை பழித்துரைப்பார்கள்? இவ்வளவு நீண்டகால வருடங்கள் ஆட்சி செலுத்தி தர்மத்தை இடைவிடாமல் கடைபிடித்து ஒழுகியவர் என்றும், உயர்ந்த நெறிகளை பின்பற்றி நிறைந்த பெருந்திடமும் வீரமும் கொண்ட தலைவன் என்றும் அவர்களுடைய மெச்சுதலை பெற்றவன் நான். ஆனால் இப்பொழுது எவ்வாறு கீழ்த்தரமான நடத்தைக்கு இசைந்த முட்டாள் என்று கூறப்படும் பெரும் கேட்டை நான் பொறுக்க முடியும்? தசரதர் அவ்வாறு பேசி தாம் அவள் இஷ்டத்திற்கு இசைந்து நடந்தால் தம்முடைய நற்பெயருக்கும் குற்றமற்ற கீர்த்திக்கும் பேரிழப்பு ஏற்படும் என்று அவளுக்கு ஞாபகம் ஊட்டினார். அவ்வாறு சொல்லியும் கைகேயி நாசமிழைக்கும் ராட்சசியாக தன்னை மாற்றிக்கொண்டு தசரதர் கெஞ்சுதல்கள் யாவற்றையும் கழிவுப் பொருளாக நினைத்து ஒதுக்கித் தள்ளினாள். அவைகளுக்கு சிறிதளவாவது முக்கியத்துவம் கொடுக்கவில்லை. தன் பிடியை தளரவிடவும் விட்டுக் கொடுக்கவும் மறுத்தாள். அதற்கு மாறாக ஒவ்வொரு நிமிடமும் தான் பிடித்த பிடியை கெட்டிப்படுத்தினாள். அவளுடைய ஆசையும் மேலும் மேலும் வேரூன்றியது. பேரரசரின் வேண்டுதலுக்கு முற்றும் மாறாக அவள் பேசி அவர் தப்ப முடியாதபடி அவர் கொடுத்த வாக்குறுதியை பற்றி மேலும் மேலும் ஞாபகமூட்டினாள். அன்பார்ந்த நேயர்களே, ராமகதா ரசவாகினி அத்தியாயம் 10 இன்னும் வளருகின்றது. இதன் தொடர்ச்சியினை அடுத்த வாரம் சிரவணம் செய்வோம். ஜெய் சைராம். கெஞ்சுதல்கள் யாவற்றையும் கழிவுப் பொருளாக நினைத்து ஒதுக்கித் தள்ளினாள். அவைகளுக்கு சிறிதளவாவது முக்கியத்துவம் கொடுக்கவில்லை. தன் பிடியை தளரவிடவும் விட்டுக் கொடுக்கவும் மறுத்து

0: எத்திக்ஸ் மற்றும் வேர்ல்ட் ஆஃப் ஃபைனான்ஸ் என்ற மாநாட்டில் ஆற்றிய அருளறையின் மூன்றாவது பாகத்தினை தமிழாக்கத்துடன் கேட்டு மகிழ்வோம்.
1: பாஸ்டாத்ய வித்யு பாரதேச்சியம் பெட்டி வாரிய சிறுமலு செண்டாடி பந்துலாட்ட ஆடிச்சு வாழ் பாரதி.
0: உண்மையில் நாம் நம்மீது படையெடுத்து ஆக்கிரமிக்க வந்தவர்களை கால்பந்தாடுவதை போல கையாண்டுள்ளோம்.
1: அட்வான்டி சக்திகளின் அட்வான்டி வாழ் பாரதிய.
0: அப்படிப்பட்ட வலிமையும் திறமையும் கொண்டவர்கள் நம் பாரதியர்கள். இன்றோ அவர்கள் அறியாமை நிறைந்து இருக்கிறார்கள். அறியாமை இல்லை, வெகுளித்தனம்.
1: கனுக வாரி மனம் அனுசரிச்சிடம் சேர்த்தா மனலோ உள்ளட்டு பலமும் கிரமக்கிரமே.
0: இப்படி பின்பற்றுவதால் தான் நாம் நம்முடைய ஆற்றலை எல்லாம் மெதுவாக இழந்து கொண்டிருக்கிறோம்.
1: கனுக இமிட்டேஷன் செய்யக்கூடாது.
0: இவ்வாறு இமிட்டேட் செய்யக்கூடாது, காப்பி அடிக்கக்கூடாது. எதற்கும் ஒரு வரம்பு வேண்டும்.
1: மனக்குடன்
0: ஆற்றல் என்பதே வரம்புக்குள் அடங்கி இருப்பதில் தான் இருக்கிறது.
1: சிம்மம் எந்த சக்தி ஒன்றிய
0: சிங்கம் பெரும் பேராற்றலை பெற்றிருந்தும்
1: காணி ஏதேனும் அவசரம் வச்சினப்படு தனக்கு ஆக்கலைனப்படு ஒருதானி கொடுத்து கொடுத்து
0: தனக்கு பசி இருக்கும் போது மட்டும்தான் மற்ற விலங்குகளை துரத்தி வேட்டையாடும், மற்ற சமயங்களில் வேட்டையாடாது.
1: அட்டுவண்டி சிம்மனுக்கே தன கோபம் தகிச்சுக்கொண்ட சக்தி.
0: எத்தனை பலம் பொருந்தியது சிங்கம், ஆனால் மற்ற விலங்குகளை தாக்குவதற்கென்று ஒரு வரம்பு வைத்துக்
1: கொண்டிருக்கின்றது. அவசரமும்
0: இந்த வரம்புதான் மிகவும் முக்கியம்.
1: மிதமீறினட்டு அகங்காரமோ,
0: மிதமிஞ்சிய அகம்பாவமோ,
1: மிதமீறினட்டு குரோதமோ,
0: மிதமிஞ்சிய கோபமோ,
1: மிதமீறினட்டு யொக்க வாஞ்ச,
0: மிதமிஞ்சிய ஆசையோ
1: கதிலப்புத்துந்தி
0: வக்கீல புத்திக்கு தான் அழைத்துச் செல்லும்.
1: ஆசைகளை
0: வேறு பாதையில் நெறிப்படுத்த வேண்டும். வக்கீல புத்திக்கோ தவறான பாதைக்கோ இடமளிக்கக்கூடாது. அப்பாதையை எந்த திசையில் எவ்வாறாக திருப்ப வேண்டும்,
1: ஏ ரகமான மார்க்கமோ மனக்கு உத்தமோ, ஏ ரகமான
0: மனதையும் வாழ்வையும் மற்றவர்கள் மனத்தை நோகச் செய்யாதபடி, மற்றவர்களுக்கு தீங்கு செய்யாதபடி, உங்கள் மனமும் நோகாதபடி, வாழ்வில் வெற்றி கிடைக்கும்படி வழி நடத்த வேண்டும்.
1: நமக்கு சக்தி உள்ளது கதா, இஷ்டமிச்சுட்டு உபயோகிச்சுக்கூடாது.
0: நம்மிடம் சக்தி இருக்கிறது என்னும் காரணத்தினால் மட்டுமே நாம் அதை மனம் போனபடியெல்லாம் பயன்படுத்தக்கூடாது.
1: சக்தி
0: மனம் போன போக்கில் இல்லாமல் நெறிப்படுத்தப்பட்டதாக பயன்படுத்தப்பட வேண்டும். மாணவர்கள் ஃப்ரீயாக இருக்க வேண்டும் என்பதைத்தான் விரும்புகிறார்கள். உங்களுக்கு சுதந்திரம் இருக்க வேண்டியதுதான். ஃப்ரீயாகவும் இருக்கலாம்,
1: ஆனால்
0: அந்த சுதந்திரம் கூட ஒரு வரம்பிற்குள் தான் இருக்க வேண்டும்.
1: அப்படி தனக்கு விலை வருது.
0: அப்பொழுதுதான் நீங்கள் விரும்பும் சுதந்திரத்திற்கும் ஒரு மதிப்பு இருக்கும்.
1: டப்பு அதிகம் சேர்த்துக்கோட்டும் காணி,
0: பணத்தை அதிகமாக செலவு செய்வதும், மிகவும் புத்திசாலியாக இருப்பதும் கூட
1: அது சாலா பிரமாதம்,
0: ஆபத்தில் முடியலாம்.
1: இப்படி சூழ்நிலை
0: இந்த செய்தி உங்களுக்கு தெரிந்திருக்கலாம்,
1: பேப்பர்ஸ் விட்டு
0: நியூஸ் பேப்பரில் செய்தித்தாளில் படித்திருக்கலாம்.
1: அமெரிக்கா சாலா தரம் வேஸ்ட் சேஸ்.
0: அமெரிக்காவில் நிறைய பொருள் பணம் சேதம் ஏற்படுகிறது.
1: ஈரான் பயணம், ஈராக் பயணம், பயணம் சாலா வேஸ்ட் சேஸ்.
0: ஈரான், ஈராக் போன்ற நாடுகளுக்காக நிறைய பணம் செலவிடுகிறது.
1: காணி தீனிவல்ல தனக்கு வச்சுட்டு பலத்தவே.
0: ஆனால் இதன் விளைவு என்ன?
1: கட்டு கடப்பிடிக்கு ஈராடு ஜனவிலைக்குண்டா விசாரிஸ்துள்ளாடு.
0: அவர்களுடைய பணம் தான் செலவாகிறது, பொருளாதாரமும் பாதிக்கப்படுகிறது.
1: அதே விதம் கதே பத்தி ஒக்கட்டி கூட ஈஸ்வரனுக்கு சரல் சக்தி உள்ளது.
0: கடவுள் எல்லா வல்லமைகளையும் உடையவர், இந்த உண்மையை உணர வேண்டும்.
1: காணி யூஸ் செய்யும் லேது.
0: ஆனால் கடவுள் அதை எப்பொழுதும் பயன்படுத்துவதில்லை.
1: எக்கட அவசரமோ அக்கட மாத்தமே லிமிட்டுகள் யூஸ்.
0: எந்த சக்தியை எங்கே பயன்படுத்த வேண்டுமோ அந்த சக்தியை அங்கேதான் பயன்படுத்துகிறார்.
1: இஷ்டமச்சினட்டுகள் தன பவர்னு உபயோகிச்சுக்கூடும்.
0: தெய்வீக ஆற்றலை இஷ்டப்படி பயன்படுத்தக்கூடாது.
1: கருக இஷ்டமச்சினட்டுகள் சுயேட்சிகா மனமும் சக்தினி உபயோகிச்சுக்கூடாது.
0: ஆதலால் சக்தியை உங்கள் மனம் போன போக்கிற்கு பயன்படுத்தக்கூடாது.

0: வீணடிக்க கூடாது.
1: இஸ் யுவர் தாட்ஸ்.
0: எண்ணங்களையும் வீணடிக்க கூடாது.
1: தாட்ஸ் மனசு.
0: எண்ணங்கள் மிக முக்கியமானவை. அவைகள்தான் உங்களுடைய மனதினை உருவாக்குபவை.
1: தி எம்டி.
0: இது என்ன?
1: திஸ் இஸ் கிளாத்.
0: இது துணி.
1: திஸ் இஸ் நாட் கிளாத்.
0: இது துணி இல்லை.
1: இது பண்டில் ஆஃப் த்ரெட்ஸ்.
0: இது நூல்களின் தொகுப்பு.
1: பட் நாட் த்ரெட்ஸ்.
0: ஆனால் அதுவும் இல்லை.
1: திஸ் இஸ் காட்டன்.
0: இது பஞ்சு.
1: விதவுட் காட்டன் திஸ் இஸ் நாட் த்ரெட்ஸ்.
0: பஞ்சு இல்லாமல் நூலும் இல்லை, பஞ்சு இல்லாமல் இழையும் இல்லை.
1: விதவுட் த்ரெட் திஸ் இஸ் நாட்.
0: நூல் இழைகளால் பின்னப்படாவிட்டால் துணியும் இருக்காது.
1: அதே விதமுகானே.
0: அதே மாதிரி
1: கொஞ்சம் ரெக்கமெண்ட் யொக்க வஸ்துவலும் கொஞ்சம் ரெக்கமெண்ட் யொக்க தனமனு மித்தமீறினேட்டு ரீதியா உபயோகிச்சுக்கூடாது.
0: செல்வத்தையும் மற்ற பொருள்களையும் அளவுக்கு அதிகமாக செலவும் செய்யக்கூடாது, வீணடிக்கவும் கூடாது.
1: புஜிச்சு அன்னம் கூடனும் எந்த வரைக்கும் அந்த வரைக்கும் பெற்றுக்கோவாது.
0: நாம் உணவை கூட எவ்வளவு தேவையோ அவ்வளவு மட்டுமே உண்ண வேண்டும்.
1: எந்த வரைக்கும் அந்த வரைக்கும்
0: நமது தேவைகளை வரையறுத்துக் கொண்டால்
1: இங்கொருக்கு ஹெல்ப் கூட செய்யாது.
0: அதற்கு மேல் உள்ளதை பிறருக்கு கொடுக்கலாம். யாருடைய மனத்தையும் புண்படுத்தக் கூடாது.
1: ஹர்ட் நெவர்.
0: ஹர்ட் நெவர். யாருக்கும் ஒருபொழுதும் துன்பம் தரக்கூடாது.
1: ஹெல்ப் எவர்.
0: ஹெல்ப் எவர். எப்பொழுதும் உதவி செய்து கொண்டிருக்க வேண்டும். பகவான் சொல்கிறார்கள், ஹெல்ப் எவர் ஹர்ட் நெவர் என்று.
1: வீட்டின் மீது நெச்சுக்கோவாதி.
0: இதைத்தான் நாம் கற்றறிந்து வளர்த்துக் கொள்ள வேண்டும்.
1: எவரையும் பாதிப்பக்கூடாது.
0: நீங்கள் யாரையும் துன்பப்படுத்தக்கூடாது.
1: எவரையும் நொப்பிச்சுக்கூடாது.
0: நீங்கள் யாரையும் புண்படுத்தாமல் இருக்க வேண்டும். யாருக்கும் துன்பம் தரக்கூடாது.
1: நொப்பிச்சுக்கூடாது.
0: நீங்களும் துன்பப்படக்கூடாது என்பதில் கவனமாக இருக்க வேண்டும்.
1: நொப்பிச்சக தப்பிச்சு தெளிவாடும் தன்யிடும்.
0: தன்னையும் புண்படுத்திக் கொள்ளாமல் மற்றவர்களையும் புண்படுத்தாமல் இருப்பவர் யாரோ அவரே சிறந்த அறிவாளி.
1: இவ்விதமானி.
0: அப்படிப்பட்ட கல்வியை ஒருவர் பெற வேண்டும்.
1: இவ்விஜயம்
0: இது மாதிரியான போதனைகளை எல்லாம் புத்தகங்களில் பார்க்க முடியாது, படிக்க முடியாது.
1: அன்னி டெக்ஸ்டோ கூட்டார்.
0: எல்லாமே புத்தகங்களில் தான் இருக்கின்றன என்று நினைத்துக் கொண்டிருக்கிறீர்கள்.
1: டெக்ஸ்ட் புக்ஸ் டெஸ்ட்.
0: பாட புத்தகங்களை இல்லை, உங்கள் மூளையை சோதனை செய்து பாருங்கள். அது மிகவும் நன்றாக கற்றுக் கொடுக்கும் என்று பகவான் சொல்கிறார்கள்.
1: நீ புத்தியோ உச்சநட்டுகா போச்சு.
0: உங்கள் புத்தி கூர்மை சில சமயங்களில் தான் சரியாக வேலை செய்யும்.
1: நீங்கள் நச்சா
0: உங்கள் விருப்பம் போல நீங்கள் நடந்து கொள்ளக்கூடும்.
1: அது மஞ்சாது.
0: ஆனால் அது நல்லது இல்லை.
1: அப்புறம் யோசிச்சு
0: நன்றாக யோசித்து பாருங்கள்.
1: இஸ் இட் குட் ஆர் பேட்.
0: இது நல்லதா கெட்டதா என்று நன்றாக யோசியுங்கள். வெதர் இட் இஸ் குட் ஆர் பேட். கெட்டது என்று தீர்மானித்து விட்டால் அதை தொடவும் கூடாது, அந்த பக்கமே செல்லக்கூடாது.
1: மஞ்சி அண்ணன் நீக்கும் மஞ்சி வர்றக்கும் மஞ்சி மன இட்டுக்கு மஞ்சி.
0: அது நல்லது என்றால் உங்களுக்கும் மற்றவர்களுக்கும் உங்கள் குடும்பத்துக்கும் நல்லது என்றால் அதை செய்ய வேண்டும்.
1: இப்படி பேங்குக்கு அநேக விஷயம் இது செய்யக்கூடாது செப்பார்.
0: பேங்குகளில் அதாவது வங்கிகளில் செய்யக்கூடியவை செய்யக்கூடாதவை என்று பல விஷயங்களை நிர்ணயம் செய்திருப்பார்கள்.
1: காரணம் மனம் பேங்குக்காது மனம் செய்துண்டேது மனக்கு மனமே.
0: ஆனால் அப்படி செய்வதால் நாம் பேங்குக்கு எந்த உதவியும் செய்வதில்லை, நமக்கு நாமே தான் உதவி செய்து கொள்கிறோம்.
1: நீக்கு நீவே செய்துக்கொண்டு
0: உண்மையில் உங்களுக்காகவே தான் செய்து கொள்கிறீர்கள்.
1: நீ எந்த காப்பாடுக்குண்டாவோ அத்த நீக்கு விலுக்கொஸ்தி.
0: நீங்கள் எவ்வளவு காப்பாற்றுகிறீர்களோ எவ்வளவு சேமிக்கிறீர்களோ அவ்வளவும் உங்களுக்கு உதவிக்கு வரும்.
1: அந்தேகாணி நீ பேங்கு கந்த கூட கட்டி அந்த பேங்கு கர்வம் அவகாசம்.
0: நீங்கள் சேமித்து வைத்திருக்கும் பணத்தின் அளவை பற்றி கர்வமோ உணர்ச்சி வசப்படவோ கூடாது.
1: போதும்.
0: அந்த சேமிப்பு உங்களுக்குத்தானே தவிர வேறு யாருக்கும் இல்லை.
1: ஈனாடு காக்க போயினா எப்படி
0: இன்று இல்லாவிட்டாலும் நாளை அந்த பணம் உங்களுக்குத்தான். எதை செய்தாலும் நீங்கள் உங்களுக்காகவே தான் செய்து கொள்கிறீர்கள் என்பதை தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும்.
1: அதே விதம் ஜீவிதாண்டி கூட மன கோசம் மனம் போஷிக்கலாம்.
0: அதே விதமாக நாம் நம் வாழ்வையும் நமக்காகவே தான் வாழ்கிறோம், மற்றவர்களுக்காக இல்லை என்பதையும் புரிந்து கொள்ள வேண்டும்.
1: எவரை கோசம் வாரு பிரச்சகாரி, எவரை கோசம் வாரு ஜீவிச்சாரி, எவரை கோசம் வாரு மனசு விசாரம் செய்யாரி.
0: அதனால் ஒருவர் தனக்காகவே வாழ வேண்டும், தனக்காகவே சிந்தித்து செயல்பட வேண்டும்.
1: சமாஜம்லோ மஞ்சி பேர் தெச்சுக்கோவாலனுக்குண்டே,
0: சமுதாயத்தில் நல்ல பேர் எடுக்க வேண்டும் என்றால்
1: பகவத் பிரீத்தி,
0: கடவுள் மீது பக்தி இருக்க வேண்டும்.
1: காலில் சின்ன பயிர் பயம் உண்டாதா?
0: பாவம் செய்ய பயப்பட வேண்டும்.
1: சமஸ்தம் நீதி,
0: அதற்கு பிறகு சமுதாய நீதி. ஆகவே தெய்வ பிரீத்தி, பாப பீதி, சங்க நீதி.
1: சொசைட்டி தெச்சுக்கிட்டே மஞ்சி வாடு அந்த
0: வாழ்வில் நீதி நெறிகளை கடைபிடித்தால்தான் சமுதாயத்தில் நல்ல பெயரை பெற முடியும்.
1: கனுக பகவத் பிரீத்தி மொட்டை மொட்டை.
0: ஆகவே கடவுள் மீது ஆழமான பக்தியை வளர்த்துக் கொள்ள வேண்டும்.
1: ராட்சச பீதி,
0: பாவம் செய்ய பயப்பட வேண்டும்.
1: சின்ன உண்டே பயம் உண்டாது.
0: இன்று நாம் செய்யும் பாவம் அதன் விளைவை பிற்காலத்தில் தந்தே தீரும் என்பதை சற்றே சிந்தித்து பார்க்க வேண்டும்.
1: அவ்விதமே நீதி பரவாயில்,
0: அவ்விதமாக நாம் நினைத்தால்தான் பாவச் செயல்களிலிருந்தும் தூர விலக முடியும். பாவம் செய்ய பயந்தால் நல்ல நடத்தை உண்டாகும்.
1: கேரக்டர் உடனே
0: நல்ல நடத்தை இருந்தால்
1: சமாஜம் அந்த நின்று பிரேமிஸ்துந்தி,
0: சமூகத்தில் உள்ள எல்லாரும் அன்பு செலுத்துவார்கள்.
1: எவரும் நின்று தேசிச்சரும்,
0: யாருமே வெறுக்க மாட்டார்கள்.
1: கேரக்டர் பெற்றுக்கொண்டி அந்த பிரேமிஸ்து,
0: நல்ல நடத்தையுடன் கூட எல்லாரிடமும் அன்பு செலுத்துங்கள்.
1: லவ் இஸ் எவ்ரிவேர்,
0: அன்பு எங்கும் உள்ளது.
1: காட் இஸ் எவ்ரிவேர்,
0: கடவுளும் எங்கும் இருக்கிறார்.
1: கனுக அந்த பிரேமிஸ்து,
0: எனவே எல்லாரிடமும் அன்பு செலுத்துங்கள்.
1: அந்த பிரேமிஸ்து,
0: எல்லாரிடமும் அன்பு செலுத்துங்கள்.
1: அப்படியே லவ் அபிவிருத்தி அவுத்துள்ளி,
0: அப்பொழுது அன்பு உங்களுக்குள்ளே பெருகும்.
1: அது இன்க்ரீஸ் அடிச்சப்படுக்கு நீ யொக்க பேருக்கு பெருக்கூடாது ஜெகத்திற்கும் வியாப்தி அவுத்துள்ளி.
0: அன்பு பெருகினால் உங்கள் மீது உள்ள நல்ல மதிப்பும் மரியாதையும் நாள்தோறும் பெருகிக் கொண்டே போகும். ஒரே ஒரு பாவச் செயலை செய்தாலும் கூட
1: சூச்சி அநேக மந்த செட்ட பணி செய்தார்,
0: பலர் அதை பின்பற்றி நடந்து கொள்வார்கள்.
1: நீ மஞ்சள் பணி செய்தே அந்த மெச்சுக்கொண்டார்,
0: நீங்கள் நல்லது செய்தால் எல்லாரும் உங்களை பாராட்டுவார்கள்.
1: கனுக பி குட், டூ குட், சி குட்.
0: ஆகவே பகவான் சொல்கிறார்கள், பி குட், டூ குட், சி குட், நல்லவனாயிரு, நல்லவற்றையே செய், நல்லவற்றையே பார் என்று.
1: This is the way to God.
0: இதுவே கடவுளை அடையும் வழி. நீங்கள் நல்லவராக இருந்து நல்லதை பார்த்து நல்லதை செய்து வாழ்ந்து வந்தால் உங்கள் மதிப்பும் மரியாதையும் சமுதாயத்தில் மிகவும் அதிகமாகும். இவ்விதமான உயர்ந்த குணநலன்களை எல்லாம் பாடப்புத்தகங்களை படிப்பதால் மட்டும் பெற்றுவிட முடியாது. இவை பாடப்புத்தகங்கள் தரக்கூடிய செய்திகளும் இல்லை. இதுதான் இதயத்தின் புனித தன்மை, இதயத்தின் தூய்மை. அதனால் அப்புனித தன்மை என்றும் நிலவும்படி செய்ய
1: வேண்டும்.
0: இக்காலங்களில் எங்குமே புனித தன்மை இல்லை. எங்கு பார்த்தாலும் சீக்ரெட் இல்லை, சிகரெட் தான் இருக்கின்றது.
1: அது மஞ்சது காது,
0: இது நல்லதே இல்லை.
1: நீ சிகரெட் தகுத்துனாவட்டே நீ ஃப்ரெண்ட் கூடணும், ஓ யூ ஆர் குட் பாய், கிவ் மீ ஒன்.
0: நீங்கள் புகைப்பிடிக்கும் போது உங்களுடைய நண்பர்களும் வந்து ஹலோ ஹலோ என்று சொல்லி அவர்களும் புகைப்பிடிக்க விரும்புவார்கள்.
1: கருக்க நீ எட்டு பிரெண்டு போவோம், நீ
0: நீங்கள் நடந்து கொள்ளும் விதத்திலிருந்து உங்களை தேடி நண்பர்கள் வருவார்கள்.
1: டெல் மீ யுவர் கம்பெனி, ஐ ஷல் டெல் யூ வாட் யூ ஆர்.
0: Tell me your company, I will tell you who you are. உங்கள் நண்பர்கள் யார் என்று சொல்லுங்கள், நீங்கள் யார் என்று சொல்கிறேன் என்பார்கள்.
1: நீ கம்பெனி அந்த செட்டி,
0: நீங்கள் தீயவர்கள் என்றால் உங்கள் நண்பர்களும் தீயவர்களே.
1: நீ மஞ்சி வாடகை கம்பெனி அந்த கூட,
0: நீங்கள் நல்லவர்களாக இருந்தால் உங்கள் நண்பர்களும் நல்லவர்களாகத்தான் இருக்க முடியும்.
1: என்னோட கம்பெனியில் அந்த கூட மூத்த படிப்பு.
0: இன்று நிறைய கம்பெனிகள் அதாவது நிறுவனங்கள் மூடப்பட்டுள்ளன.
1: காரணமே,
0: இதற்கு காரணம்
1: என்ன?
0: ஒரு நிறுவனம் தவறு செய்தது என்றால் மற்ற நிறுவனங்களும் அதே தவற்றை செய்கின்றன. தீய முன் உதாரணங்களை பின்பற்றி பெற பலர் தயாராகத்தான் இருக்கிறார்கள்.
1: மஞ்சள் கூட செய்தேன்,
0: நல்ல உதாரணங்களை பின்பற்ற யாரும் முன்வரமாட்டார்கள்.
1: கனுக மஞ்சதானி கோசம் மனம் காசுகொண்டு
0: ஆகையால் நாம் நல்ல உதாரணங்களை பின்பற்ற காத்திருக்க வேண்டும்.
1: செடதியை கோசம் தொடர்பட கொடுத்து
0: அவசரப்பட்டு தீயவற்றை பின்பற்ற தயாராக கூடாது. அவசரத்தால் காரியம் சிதறும், அதனால் கவலை உண்டாகும்.
1: வரி கந்த கூடனும் காரணம் தொந்தரப்பட்டவை.
0: இந்த கவலைகளுக்கு காரணம் என்ன?
1: ஹரி சேட்டம் அல்ல, வரி வசதி.
0: நாம் அவசரமாக செய்வதால் கவலைகள் உண்டாகின்றன. அதாவது அவசரம் ஹரி லீட்ஸ் டு ஒரி.
1: ஹரி செய்யும்
0: அவசரமே படக்கூடாது.
1: அப்படி நீ வரி ராஜு,
0: அப்படி இருந்தால் கவலையே இல்லை. மாணவர்களே,
1: சின்ன வயசு
0: உங்களுக்கு, சின்ன வயது,
1: நீர் அந்தரும் மஞ்சி பணி செய்யி,
0: நல்லவற்றையே செய்யுங்கள்,
1: மஞ்சி பணி சூப்பிச்சி,
0: நல்லவற்றையே செய்து காட்டுங்கள்,
1: மஞ்சி பண்ணு செய்யி,
0: நல்லவற்றையே செய்யுங்கள், நல்லவற்றையே பாருங்கள்.
1: சர்வீஸ் டு சொசைட்டி,
0: சமுதாயத்திற்கு சேவை செய்வது மிக மிக முக்கியம்.
1: சொசைட்டியே மனக்கு ரச்சே,
0: சமுதாயம் தான் நம்மை தாங்கி காப்பாற்றுகிறது.
1: சொசைட்டி கண்டே முக்கியங்கா வீர் மனு செய்யி, மாதா பிதா குரு தெய்வம் நடுநாள்.
0: சமுதாயத்தில் தாய் தந்தை ஆசான் கடவுள் என்னும் வரிசையில் இவர்கள் முக்கியத்துவம் பெறுகிறார்கள்.
1: மாதா பிதா குரு தெய்வம்,
0: முதலில் தாய், பிறகு தந்தை, பிறகுதான் ஆசான் கடவுள்.
1: கற்க பிரசெப்டரு காடு கூட எந்த பித்தகோப்.
0: ஆசானும் கடவுளும் கூட அவ்வளவு முக்கியம் இல்லை.
1: மதர் இஸ் வெரி வெரி வெரி இம்பார்ட்டன்ட்.
0: தாய் தான் மிக மிக மிக முக்கியமானவர்.
1: மதர் இஸ் ஹாப்பி, தி லைஃப் அந்த ஹாப்பி.
0: தாய் மனம் சந்தோஷம் படும்படி நடந்து கொண்டால் உங்கள் வாழ்க்கையே சந்தோஷமாக இருக்கும்.
1: மதர் நீ மனசந்தவுடன்,
0: தாய் மனம் கஷ்டப்படும்படி நடந்து கொண்டால் உங்கள் வாழ்க்கை முழுவதுமே நீங்கள் கஷ்டப்பட வேண்டியிருக்கும்.
1: மதர் யொக்க ஆனந்தமே நீ யொக்க ஆனந்தமும்,
0: தாயின் சந்தோஷமே உங்கள் சந்தோஷம்.
1: மதரே சர்வே விதமிலா சம்ரட்சி,
0: உங்களை வளர்த்து இந்த நிலைக்கு ஆளாக்கி விட்டிருப்பது உங்கள் தாய் தான். உண்மையில் தாய் தான் உங்களை பெற்று எல்லா விதத்திலும் அக்கறை எடுத்து வளர்த்தவர்.
1: ஏன்னா கோபம் வச்சினப்படும் கொஞ்சவரைக்கும் திட்டவச்சு கூட்டவச்சு.
0: கோபம் காரணமாக தாயார் உங்களை திட்டி இருக்கலாம், அடித்திருக்கலாம், தண்டித்திருக்கலாம்.
1: அது தாற்காலிகமே,
0: ஆனால் அந்த கோபம் தற்காலிகமானது.
1: கருக்கு தானிக்கோசமே
0: கோபத்தினால் தாயார் கடிந்து சொன்னவற்றையோ தண்டித்தவற்றையோ சிறிதும் மனதில் வைத்துக் கொள்ளக்கூடாது, உடனடியாக மறந்துவிட வேண்டும்.
1: அது தற்காலிகமாக கொட்டிந்தி.
0: உங்களை தண்டித்தது கூட தற்காலிகமான கோபத்தால் தான்.
1: டெம்பரரி ஆங்கர் எப்படிக்கு உண்டது,
0: தற்காலிகமான கோபம் நிலைத்திருக்காது.
1: அன்னி டெம்பரரிகானே வஸ்துன்னாய்.
0: வெளித்தோற்றம் தருபவை எல்லாமே தற்காலிகமானவைதான் என்பதை எல்லோரும் புரிந்து கொள்ள வேண்டும்.
1: ஆங்கர்
0: கோபம்,
1: ஈகோ
0: அகம்பாவம்,
1: ஜெலசி
0: பொறாமை,
1: அங்கல்
0: பசி
1: தெகாது,
0: இவை மட்டுமல்ல
1: ஆடம்பரம்
0: மோகம்,
1: அன்னி தற்காலிகங்க வஸ்துன்றாய்.
0: இவை யாவுமே தற்காலிகமானவை.
1: டெம்பரரிகா வச்சுமே டெம்பரரிகானே போத்துட்டாய்.
0: தற்காலிகமாக தோன்றுபவை தற்காலிகமாகவே அழிந்துவிடும்.
1: அவை பர்மனென்ட்டா உண்டவும்,
0: நிலையாக நிற்பது இல்லை.
1: டெம்பரரிகா வச்சு தாட்ஸ் டெம்பரரிகானே போத்துட்டாய்.
0: தற்காலிகமாக தோன்றும் எண்ணங்கள் தற்காலிகமாகவே அழிந்துவிடும்.
1: ஆத்ம தத்துவம் ஒக்கட்டி,
0: நிலையாக நிற்பது ஆத்மா ஒன்றே, அதுவே மனசாட்சி.
1: லவ் லவ் லவ் லவ் லவ் லவ்,
0: அதுவே அன்பு அன்பு அன்பு அன்பு.
1: லவ் ஆல் சர்வால்,
0: லவ் ஆல் சர்வால், எல்லோரையும் நேசி எல்லோருக்கும் சேவை செய். அதுவே உங்கள் சொத்து, அதுவே உங்களுடைய நிரந்தரமான சொத்து. இதைவிட அதிகமாக உங்களுக்கு வேறு எதுவுமே தேவையில்லை.
1: சர்வீஸ்
0: சேவை,
1: சர்வீஸ் நாயக்க தேவுடு,
0: சேவை என்பது கடவுள்.
1: சர்வீஸ் இஸ் மை லைஃப்,
0: சேவையே நம் வாழ்வு.
1: சர்வீஸ்
0: இந்த உணர்வுடனும் நம்பிக்கையுடனும் சேவை செய்து பாருங்கள்.
1: சர்வீஸ் பற்று மணி காது,
0: சேவை என்பது பணத்துக்காக இல்லை.
1: மணி ஏமி நேடு வஸ்துந்தே போத்துந்தி,
0: பணம் இன்று வரும் நாளை போகும்.
1: அது கேவலம் உடுத்தமாத்தி.
0: அது இன்று ரத்தினக்கல்லாக இருந்து நாளை மதிப்பில்லாமல் போய்விடும்.
1: அது எப்படி சாஸ்திரங்க உண்டே கேட்டிருக்காது.
0: பணம் என்றுமே நிலையாக இருக்காது.
1: அதுக்கு வஸ்துந்தி போத்துந்தி,
0: வரும் போகும், வரும் போகும்.
1: மணி வச்சிந்தேனி ஆனந்திச்சு.
0: பணம் சேர்ந்தது என்றால் அதற்காக மிகவும் சந்தோஷப்பட்டு விட வேண்டாம்.
1: மணி போயிருந்தேனி விசாரிச்சு.
0: பணத்தை இழந்தால் அதற்காக வருத்தமும் பட வேண்டாம்.
1: மணி வச்சிந்தி,
0: பணம் வந்தது போனது.
1: அது மொராலிட்டி பெருகிந்தி.
0: ஆனால் நன்னடத்தை வரும் பெருகும். இன்று ஒரு மகிழ்ச்சியான நாள்.
1: இலாந்து தினமிலே எப்படி ராவாலி மீறி.
0: இத்தகைய நாட்கள் மீண்டும் மீண்டும் வர வேண்டும் என்று பிரார்த்தனை செய்வோம்.
1: தினமும் தீனே மீறி மரணம் சேர்த்து ராவாதி.
0: இன்று நீங்கள் கேட்டவற்றை மீண்டும் மீண்டும் நினைத்து பாருங்கள், சிந்தித்து பாருங்கள்.
1: எக்கடந்தா உண்டாண்டி.
0: நீங்கள் எங்கு வேண்டுமானாலும் இருக்கலாம்.
1: அளவில் எந்துண்ணா
0: காட்டில் இருக்கலாம். ஆகாய வழியில் இருக்கலாம்.
1: பட்டண
0: நகரத்தில் இருக்கலாம்.
1: பள்ளி
0: கிராமப்புறத்தில் இருக்கலாம்.
1: குட்டமீத
0: மலை உச்சியில் இருக்கலாம்.
1: நட்டேட்டபடி
0: ஆழ்கடலில் கூட இருக்கலாம்.
1: தெய்வம் எப்பொழுதுமே ஜண்டனே.
0: பகவான் உங்களுடன் எப்பொழுதுமே இருப்பார், இருந்து கொண்டே இருப்பார்.
1: அது வருகிறது.
0: பகவான் உங்களுடனேயே இருப்பார், உங்களை விட்டு விலக மாட்டார்.
1: எப்படி வெண்டனே ஜண்டனே இன்டனே உண்ணி காப்பாற்று.
0: உங்களுடனேயே உள்ளும் புறமும் மேலும் கீழும் இருந்து உங்களை காப்பாற்றுவார். அதை குறித்து உறுதியான நம்பிக்கையுடன் இருங்கள்.
1: உண்டி
0: உங்களுக்குள் இருக்கும் பகவான் உங்களை எப்பொழுதும் காப்பாற்றுவார். அவர் இன்றைக்கு இருப்பார், நாளைக்கு இருக்க மாட்டார் என்னும்படியான தன்மை உடையவர் இல்லை.
1: எப்படி கூட போது
0: ஒருபோதும் விட்டு விலக மாட்டார். நேயர்களே, தமிழ் நிகழ்ச்சிகள் இத்துடன் நிறைவடைகின்றது. மீண்டும் அடுத்த வாரம் இதே நேரத்தில் சந்திப்போம். அதுவரையில் பகவானுடைய பொன்மலர் பாதங்களை மனத்தில் இருத்தி தியானத்தில் ஆழ்ந்திருப்போம். ஜெய் சாய்ராம்.